0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: உலகமெங்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் சித்திரை மாதம் 23 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 6 தேதி புதன்கிழமை. பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. காற்றலைகளில் உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜே லிஜு. நேரம் இப்போது காலை 5:55. வந்தே மாதரம்,

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: நேரம் இப்போது காலை 6:02. புள்ளினங்களின் கீச்சிடல்களிடையே பூக்கள் கண்பிடிக்க புலர்ந்து கொண்டிருக்கிறது பொன் காலை பொழுது. இணைந்திருப்பது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நமது பண்பலை 101 வர இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலால். காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 திரை இசை. காலை 7:00 திரை இசை. 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35

இந்துக்கு தென்குமரி தேனலையில் திரையிசை சேசுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8, 9, 10, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4, 5, இரவு 10 மணி மற்றும் நாளை காலை 6 மணி. 8-2 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலைகள் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை. காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் டாக்டர் கே வெங்கடேசன் அவர்கள். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் முகமும் முகவரியும் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து 9:07 வசந்த அழைப்பில் திரையிசை. காலை 10:02 வாசிப்பை சோசிப்போம் நிகழ்ச்சியில் திரையிசை. 10:30 திரையிசை. முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் திரையிசை. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசையில் திரையிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். குமரேஃபம் 101 நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: தீயை அகத்தினடை மூட்டுவோம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்பது வெறும் உடல் சார்ந்த அல்லது இயற்பியல் செயலை மட்டும் குறிப்பதல்ல. அது ஒரு உருவகம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒளியை, ஆற்றலை, உந்துதலை, ஞானத்தை இவற்றையெல்லாம் மூட்டி வளர்ப்பதை சுட்டுகிறது. தீ என்பது அழிவின் சின்னமாக மட்டும் கருதப்படுவது உண்டு. ஆனால் அதே தீ இருளை போக்கும் ஒளி, குளிரை தணிக்கும் அரவணைப்பு, உணவை பதப்படுத்தும் சக்தி, உலோகங்களை வார்க்கும் வார்ப்பு, மனதின் சோம்பலை எரித்து உற்சாகத்தை ஊட்டும் ஊற்றுமாகவும் இருக்கிறது. தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்கிற மகாகவி பாரதியாரின் அழைப்பு நமக்குள் ஒரு நெருப்பை பற்ற வைத்து அதை எந்நாளும் அணையாமல் காப்பதன் மூலம் நமக்கு நாமே ஒளியாவோம், நாம் பிறருக்கும் வெளிச்சத்தினை தருவோம் என்கிறது. தமிழ் பண்பாட்டில் தீயின் இடம் முதன்மையானது. ஆதி மனிதன் கண்டுபிடித்த பெரும் சக்தி தீ. அது காட்டு தீயாக இருக்கும் பொழுது அழிவை தரும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது நமக்கு உயிர் காப்பு. இதே இருமைதான் உள்ளத்தின் தீயிலும் உண்டு. வெறி, கோபம், பொறாமை போன்றவை அகத்தீயின் எதிர்மறை வடிவங்கள். அறிவு, கருணை, படைப்பாற்றல், உறுதி, துணிவு என்பன அதன் நேர்மறை வடிவங்கள். தமிழ்ச்சங்க இலக்கியத்தில் அகம் என்பது உள்ளத்தையும் காதல் வாழ்க்கையையும் குறிக்கும். புறம் என்பது வீரத்தையும் கொடையையும் குறிக்கும். இங்கு அகத்தின் இடை என்பது மனதினுள்ளேயும் உள்ளத்தின் மறைவிடங்களிலும் தீயை மூட்டுதல், ஆழ்மனதின் அசைவுகளை விழிப்புணர்வின் ஒளியில் கொண்டு வருவது. புறத்தீயான வெற்றி தீ, புகழ் தீ, போர் தீ இவற்றுக்கு அடித்தளமாக இருப்பது அகத்தின் தீயே. ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து விழிப்பது போல உள்ளத்தின் தீ மூழ்வதற்கு முதல் படி ஆழ்மன சலனங்களை அறிதல். ஆசிரியர், பெற்றோர், நூல்கள், இயற்கை இவை அகத்தீயை மூட்டும் தீப்பொறிகள். ஆனால் தீயை தக்க வைத்து வளர்ப்பது தன்னாலேயே செய்யப்பட வேண்டியது. எல்லா தீயும் நன்மை செய்வதில்லை. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவை அகத்தி உருவாக்கியது. இன்றைய பயங்கரவாத தாக்குதல்களும் இணைய வன்கொடுமைகளும் வெறிகொண்ட உள்நெருப்பிலிருந்தே பிறக்கின்றன. எனவே அகத்தியை நாம் எப்போதும் நெறிப்படுத்திய தீயாக வைத்திருக்க வேண்டும். அது அன்பு, நியாயம், இரக்கம், படைப்பாற்றல் ஆகியவற்றின் திசையில் பாய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் உள்நெருப்பு நம்மை நேரான பாதையில் செலுத்துகின்றதா என சோதித்துக் கொள்ள வேண்டும். தமிழில்

0: ஆன்மீகம் என்பது கோயில் கட்டிடங்களுக்குள் அடங்கிவிடுவதில்லை. அகத்தினில் தீ மூட்டி அகத்தின் அசுத்தங்களை எரித்து பொய்யான தன்னிலையை களைந்து உண்மை ஆன்மாவின் ஒளியில் வாழ்தல் என்பதே ஆன்மீகம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் எனும் இத்தொடர் ஒரு காலத்தில் விடுதலை போராட்ட குரலாக இருந்தது. பின்னர் சமூக மாற்றத்தின் குரலாக ஒலித்தது. இன்றைய காலத்தில் அது தனி மனித மேம்பாடு, மனநலம், படைப்பாற்றல், மெய்யியல் வாழ்வு மற்றும் கூட்டு பண்பாடு ஆகியவற்றின் சின்னமாக உள்ளது. இன்று உலகில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் எரிபொருளின் பற்றாக்குறை அல்ல, மனித உள்ளத்தின் எரிபொருளின் பற்றாக்குறையே ஆகும். பணம், அங்கீகாரம் ஆகியவற்றால் நெருப்பு சிலகாலம் புகையும். ஆனால் உண்மையான அகத்தி அது குறிக்கோளுடையது, மதிப்பீடுகளுடையது, மற்றவர்களுக்கும் பயன்படுவது, கலை உணர்வுடையது. அது மட்டுமே நீடிக்கும். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு சக்தி மையத்தை கொண்டுள்ளோம். நாம் மட்டுமே அந்த தீயை மூட்டுவதற்கு பொறுப்பாளர்கள். வேறொருவர் நமக்காக அதை மூட்ட முடியாது. ஏனெனில் அது அகத்தினிடையே இருக்கிறது. ஓர் ஆசான் அதை காட்டித்தரலாம், ஒரு நூல் அறிவு கொடுக்கலாம், ஒரு நண்பன் துணை நிற்கலாம். ஆனால் பொறியை அழுத்தி நெருப்பை மூட்டும் அழுத்தம் நமது சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனிதன் தன் முழு திறனை அடைய வேண்டுமெனில் வெளிச்சூழ்நிலைகள் சாதகமாக வேண்டும். அதைவிடவும் முக்கியம் அவனது அகத்தின் தீ. இன்றைய வேகமான அழுத்தமான தொழில்நுட்ப சூழலில் அந்த தீயை பேணி காப்பதும் மூட்டுவதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
3: இப்போது காலை 6:15. சில்லன்ற புதன்கிழமை காலை நேரத்தில் இணைந்திருப்பது இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. பண்பலை 101 இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
4: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்
5: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834, அதிகாரம் பேதைமை.
4: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்
5: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834, அதிகாரம் பேதைமை.
3: குமரி பண்பலை 101 கேட்டது குறள் அமுதம். இனி தொடர்வது அருளின் அமுத சுரபியாய் காலை நேர திருவுகோலாய் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி சாரலில் நனைத்திட வருகிறது கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது காலை 6:26. புலர்காலை பொழுதில் ஆன்மீக மழையில் உங்களை நனைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. அடுத்து வரும் பாடல் கேட்கலாம். விபி ஸ்ரீனிவாஸ், எல்லார் ஈஸ்வரி குரல்களில்.

0: ஒவ்வொரு பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை.
1: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
2: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
3: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் இப்போது காலை 6:33. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இணைந்திருப்பது பக்தி பூக்களை கோர்த்து தந்து கொண்டிருக்கும் பக்தி மாலையுடன். அடுத்த பக்தி பாடல் கேட்கலாம் எம்ஏ ஜாஃபர் குரலில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நினைவுபடுத்துகிறோம். இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் முகமும் முகவரியும் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். படைப்பு ஊட்டி வானொலி நிலையம்.

இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குடல் புற்று நோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். மறக்காம கேளுங்க.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக்

0: தேர்தலுக்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகியிருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும் வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த இரு நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வர தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, துட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் ஒரு அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி விதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஐந்தருவியில் மற்றும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10 தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இரவு மணி 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது.

0: தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: நேரம் போகாலை 6:55. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் நண்பனாக ஸ்வானி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. காலை நேரத்தென்றலாய் திரை இசை கேட்பதற்கு முன்
3: ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வரை April 17 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
6: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு போ. அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
7: கிம்ஸ் ஹாஸ்பிடல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
8: கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.

0: கேட்டது ஈரம் பட பாடல். நேரம் காலை 7 மணி.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: திரை இசை கேட்பதற்கு முன்

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி உமங் கேட்கலாம்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
7: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
8: கிம்ஸ் ஹாஸ்பிடல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 வசந்தன்கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
9: புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
3: திரை இசையில் வருவது 180 ரூல்ஸ் கிடையாது படப்பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:10 குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: அழகா வந்திருக்க கூடிய பிள்ளைக்கு பேர் என்னதுமா?
3: அஜன்.
2: அஜன், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: விளாத்தி
2: விலையில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பிள்ளை?
3: ஃபர்ஸ்ட் சி.
2: சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
3: அப்பா, அம்மா, தாத்தா, ராஜி அம்மா, மாமா, மகீரா.
2: அம்மாக்கு பேர் என்னதுமா?
3: மஞ்சு.
2: சரி, அப்பாக்கு பேரு?
3: இன்சலு.
2: தாத்தாக்கு பேரு?
3: ரீதரன்.
2: பாட்டிக்கு பேரு?
3: சாந்தி.
2: பிள்ளை இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
3: ரைம்ஸ். ரைம்ஸ். You can hold your map, you know, get all have a love. The start, the right, sit back, west side, hold your breath, time for a trip. தங்க முட்டை. ஒரு முட்டை தங்க முட்டை கோழி விவசாயி வளர்த்து வந்தார். அது ஒவ்வொரு ஒரு குட்டை விடும். ஆனா பேராசை கொண்ட விவசாயி ஒரே நாளி நல்ல முட்டை வேணும்னு எண்ணி தியா கீத்தா கொண்டு பார்த்தால் உள்ள இல்லை. அவர் சோகம் அட்டார். நீதி பேராசை பெரும் நஷ்டம். வடங்கஸ்ட்ரம் வம்சபுலட்டா லிட்டு பேர் ஃப்ளை ஹோம் கிளிக்கே சாத்துட்டு ஹேவ் டிஸ்ட்ராம் த லிட்டு பேர் ஸ்ட்ரகிள் டு ஃப்ளை த ஸ்டார் தூள் அண்ட் ஷார்ட் ஐ சட்டர் பட் இட் வாஸ் டூ ஸோ வீவிஸா வாஸ் கேர் ஒரு பீசர் சார் ஹோ இந்த தூள் இவரு ஸ்வஸ்தாண்டு அசை த பேட்ரு சேஃப் ஹோம் இந்த லெஸ்ட் மணி ஸ்ட்ராங் சுவ த கல்வி ஜாரி ஹோம் மால் ஆஃப் த ஸ்டோரி த ஃபீல் இஸ் கேர் ஃபார் சேஃப் ஹாய் தேங்க்யூ.
2: அழகா சொல்லிட்டீங்க பிள்ளை. அஜன் குட்டி சின்ன பிள்ளையா இருக்கீங்கல்ல, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
3: இன்ஜினியர் ஆக போறேன்.
2: சரி, நீங்க கண்டிப்பா இன்ஜினியர் ஆகணும். வாழ்த்துக்கள்.
3: தேங்க் யூ.
0: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுகளா நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா பை.

எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜதி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், அசோஸ் பயிரிழத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்றிரவு 7:30 உழவர் உலகம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம். விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். மறக்காம கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 வசந்தன் கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டல் 1 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பருத்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை அடைவதற்கு உறுதி பூண்டிருப்பதாகவும், அதன் முக்கிய நடவடிக்கையாக பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஆலைகளுக்கு பருத்தி எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் உயர்ரக பருத்தி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாவதும் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் புதிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாடிதர் துறைமுகத்தில் உலகத்தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் நாட்டின் கடலோர தொழில் திறன்கள் வலுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கை உருவாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுகைன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய

பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம், மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் உள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 82 இடங்களை கைப்பற்றி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பிஜேபி பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் திரு ராகுல்காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார். திரு விஜய் காங்கிரஸ் தலைமையிடம் ஆதரவு கோரியிருப்பதாகவும் மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு வேணுகோபால் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக வெள்ளை மாளிகை இதனை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பதற்கும் திரு டிரம்ப் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இதனிடையே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகவும் முட்டுக்கட்டை ஏற்படுத்தவும் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பிமல் சங்கர் நந்தா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதன் மூலம் ஒரு உறுதியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான ஒப்புதலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அளித்துள்ளார். நடப்பு ரபி பருவ காலத்தில் கர்நாடகத்தில் 9,000 மெட்ரிக் டன் சூரியகாந்தி பூக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 69 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்திருப்பதாகவும் சூரியகாந்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடப்பு பருவத்தில் கொண்டை கடலை கொள்முதல் வரம்பை 800,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தியிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. ஹோர்மூஸ் நீரிணை பகுதியை கடப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு கப்பல்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்ல கடற்படை நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. உலக அளவிலான பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ஈரான் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்

0: வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. IS அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி
2: பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

0: இன்றைய செய்திகள் கேட்பதற்கு முன், கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பிரதார நிகழ்ச்சி.
2: முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: சேவை செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் செட்டியாபத்து அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் சித்திரை பூஜை பெரும் திருவிழாவில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு அன்னமுத்திரி சிறப்பு பூஜை. பயங்குளம் கூட்டாலுமுடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தான சித்திரை திருவிழாவில் இன்று மாலை 6:30 தீபாராதனை, இரவு 9 மணிக்கு அம்மன் பவனி. மேல சங்கரன்குழி ஊர் ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜூர்ணோத்தாரண புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7 மணிக்கு பஜனை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. புலவர் விளை அருள் தரு தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை கொடை விழா மற்றும் பௌர்ணமி விழாவில் இன்று பகல் 1 மணிக்கு பூப்படை பூஜை, பிற்பகல் 2 மணிக்கு அம்பாள் நகர்வலம் வருதல், மாலை 6 மணிக்கு மஞ்சள் நீராடுதல். வல்லன்குமார விளை அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேகம் மற்றும் சித்திரை கொடை விழாவில் இன்று பகல் 1 மணிக்கு முத்தாரம்மன் அலங்கார தீபாராதனை, தொடர்ந்து 21 பொங்கல் வழிபாடு, இரவு 7:15 தீபாராதனை, 10 மணிக்கு அம்பாள் புஷ்ப வாகனத்தில் பவனி வருதல். குலசேகரம் காவல்ஸ்தலம் அருள்மிகு புத்தன் தெரு முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவில் இன்று காலை 8 மணிக்கும் மாலை 6:30 பூஜை தீபாராதனை ஆகியன நடைபெறும். இரும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருநிழல் தாங்கல் திரியேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4:15 ஐயாவுக்கு பணிவிடை, 4:30 உகப்பெருக்கு, 5 மணிக்கு திரியேடு வாசிப்பு, இரவு 8 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு. பிள்ளையார்புரம் அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவில் இன்று மதியம் 1:30 அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை, 2:45 பைரவநாதன் பூஜை, மாலை 5:30 காலசுவாமிக்கு சிறப்பு பூஜை, இரவு 7:30 அம்மன் வாகன பவனி, இரவு 11 மணிக்கு உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம், 12:30 பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை. வில்லக்குறி குளுமைக்காடு ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் திருக்கொடி ஏற்றி அகில திரட்டம்மானை திருவீடு வாசிப்பு திருவிழாவில் இன்று முற்பகல் 11:30 பணிவிடை, மதியம் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, பிற்பகல் 3:30 பணிவிடை, மாலை 4 மணிக்கு

கோமைக்காடு ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் திருக்கொடி ஏற்றி அகில திரட்டம்மானை திருவீடு வாசிப்பு திருவிழாவில் இன்று முற்பகல் 11:30 பணிவிடை, மதியம் 12 மணிக்கு உச்சி படிப்பு, பிற்பகல் 3:30 பணிவிடை, மாலை 4 மணிக்கு அகில திரட்டு திருவீடு வாசித்தல், இரவு 8:30 ஐயா வாகனத்தில் திருவீதி வலமிருதல். புலவர் விலை ஸ்ரீமன் நாராயண சுவாமி கோவிலில் இன்று இரவு 7 மணிக்கு பணிவிடை. பொறுத்தட்டு விலை புத்தளம் ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் இன்று நண்பகல் 12 மணிக்கு பணிவிடை, உகப்பெருக்கு உச்சிப்படிப்பு, மாலை 6 மணிக்கு பணிவிடை உகப்பெருப்பு திரியேடு வாசிப்பு, இரவு 7 மணிக்கு சரவிளக்கு மணி உகப்பெருக்கு ஐயா வைகுண்டர் ஆதிசேஷ வாகனத்தில் பதிவலம் வருதல். பாலப்பள்ளம் சேவிளை ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருப்பதி 52ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திரியேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 8:30 திரியேடு வாசிப்பு, முற்பகல் 11:30 பணிவிடை உச்சிப்படிப்பு, மாலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு, நாளை காலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு. ராஜா ஊர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை திருப்பலி, நாளை காலை 6:30 முதல் திருவிருந்து திருப்பலி ஆகியன நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள். நேரம் காலை 7:30.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி வருவது இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே.
0: மன்னா, புது செய்தி ஒன்று வந்திருக்கிறது, அதை பற்றி.
1: ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். திருவண்ணாமலை இளைஞர்கள் ஏதோ புதிதாக ஒரு விஷயத்தை செய்வதாக கேள்விப்பட்டேனே. குழந்தைகள் எழுதும் பென்சில் மற்றும் பேனாக்களை கொண்டு அவர்கள் காடுகளை உருவாக்கப் போகிறார்களாமே. என்ன விந்தை, என்ன விந்தை!
0: ஆமண்ணா, இது வெறும் விந்தை மட்டுமல்ல, ஒரு மாபெரும் அறிவுபூர்வமான செயல். திருவண்ணாமலை கலைவிஞர்கள் பென்சில்களின் பின்பகுதியில் பேனாவின் பின்னணியில் விதைகளை வைத்து தயாரித்திருக்கின்றனர். எழுதுகோள் தீர்ந்த பிறகு அதை தூக்கி எறிந்து விடாமல் மண்ணில் நட்டால் அதிலிருந்து ஒரு உயிர் பிறக்கும்.
1: வியப்பாக இருக்கிறது, ஒரு சிறிய எழுதுகோள் எப்படி ஒரு குழந்தையை தோட்டக்காரராக மாற்ற முடியும்?
0: மன்னா, பென்சில் என்பது எழுதும் போது தேய்ந்து கொண்டே போகும். அதை பயன்படுத்த முடியாத நிலையை அடையும் போது அதை மண்ணில் ஊன்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த பென்சிலின் முனை மட்கி போய் உள்ளே இருக்கும் விதைகள் செடியாக வளரும்.
1: மிகச் சிறப்பு. பொதுவாக உபயோகித்து தூக்கி எறியும் பழக்கம் நம்மிடம் உண்டு, ஆனால் இது ஒரு முடிவை ஒரு தொடக்கமாக மாற்றுகிறதே.
0: சரியாக சொன்னீர்கள் மன்னா. ஒரு மாணவன் தன் பள்ளி பருவத்தை முடிக்கும் போது அவன் ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் கழிவுகளை சேர்த்திருக்க மாட்டான், மாறாக ஒரு நந்தவனத்தையே உருவாக்கி இருப்பான். நான் எதை உபயோகித்தாலும் அது பூமிக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அந்த பிஞ்சு மனதிலேயே இதனால் விதைக்கப்படுகிறது.
1: இது வெறும் கருவி அல்ல மந்திரியாரே, இது ஒரு பாடம். இயற்கையை பாதுகாப்போம் என்ற வெறும் பேச்சோடு நிற்காமல் செயலில் காட்டிய அந்த இளைஞர்களை நான் பாராட்டுகிறேன். அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த விதை பென்சில் சென்றடைய வழிவகை செய்யுங்கள்.
0: அப்படியே செய்கிறேன் மன்னா. தான் வளர்த்த செடியை பார்க்கும் எந்த ஒரு குழந்தையும் எதிர்காலத்தில் மரங்களை வெட்ட துணியாது. இன்றைய குறுஞ்செய்தி.

இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது தென்குமரி தேனலை. இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசையலை. இசையலையாய் உங்களுக்காக வருகிறது திரை இசை. திரை இசையில் முதலில் கேட்கலாம் ஜவான் பட பாடல்.

0: பண்பலை நூற்றொன்றில் இது தென்குமரி தேனலை.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
3: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
4: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
5: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: இயற்கையின் மனம், தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புதூர், செல் 7305365016.
0: நேரம் இப்போ காலை 7:39. இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலையில் திரை இசை.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: வழிகாட்டுதலோட 40 வருட கல்வி அனுபவம் உள்ள
3: செயின்ட் ஜோசப் சட்ட கல்லூரிக்கு வாங்க. பிராக்டிக்கல் லேர்னிங், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்,
2: பெஸ்ட் டீச்சிங்கும் கிடைக்கும்.
3: BA LLB, BBA LLB,
2: LLB, LLM படிக்கும் வாய்ப்பு.
3: புனித ஜோசப் சட்ட கல்லூரி, குமாரபுரம், RLY மொழி.
2: போன் 8925938618.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
5: நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: கல்வி சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
6: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
3: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
6: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
3: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி,
6: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும்.

0: எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
1: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
0: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
0: மைக்ரோ பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்,
1: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
1: இங்கிலீஷ், காமர்ஸ்.
0: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP Road, நாகர்கோவில்.
4: நேரம் இப்போ காலை 7:45. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது தென்குமரி தேனலை. இதயங்களில் என்றென்றும் குதூகலம், கொண்டாட்டம். கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் அடுத்ததா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு என்ன சொல்ல போகிறாய் பட பாடல்.

0: கதவு கீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
2: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
2: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
3: கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
1: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
4: சுக பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
1: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேரம் இப்போ காலை 7:51. இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலில் திரை இசையோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. அடுத்ததா திரையிசையில் உங்களுக்காக வருது வீரம் படத்திலிருந்து ஒரு பாடல்.
6: All the people want to scream, all the people want to shout, all the people want to cheer, all the people in the house.

அசோசியேஷன் நடத்தும் என்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங் அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க.

நேயர்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் அசோஸ் பயிரிழத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க.

0: தென்குமரி தேனலில் கேட்டது வத்தி குச்சி பட பாடல். இனி செய்தி சுருக்கத்துக்கு பிறகு மீண்டும் தென்குமரி தேனலை தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: நேரம் இப்போ காலை 8:02. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் உங்களுடன் அன்புடன் இசையுடனாக ஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இருந்து கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேன்.

நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விவரம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ ₹60, கத்திரிக்காய் சாதாரகம் 40, நாட்டு வெண்டைக்காய் 50, வெண்டைக்காய் பச்சை மற்றும் நாட்டு தக்காளி தலா 1 கிலோ 40, ஆப்பிள் தக்காளி 50, நாட்டு மிளகாய் மற்றும் நாடன் மிளகாய் தலா 1 கிலோ 60, சீனி அவரைக்காய் 40, வெள்ளரிக்காய் 25, பாகற்காய் 50, இஞ்சி 1 கிலோ 130, உருளைக்கிழங்கு 30, சேனைக்கிழங்கு 45, வல்லாரி 30, கேரட் 35, முட்டைக்கோஸ் 35, வாழைக்காய் 10 எண்ணம் 50, முருங்கைக்காய் 10 எண்ணம் 40, சின்ன வெங்காயம் 70, பூசணி தடியங்காய் தலா 1 கிலோ 15, மரவள்ளி 40, புளி 1 கிலோ 140, புடலை 55, பீன்ஸ் 130, சவுச்சவ் 50, தட்டைப்பயறு 45, பீட்ரூட் 58, முள்ளங்கி 40, எலுமிச்சை 1 கிலோ 280 ரூபாய், நார்த்தங்காய் மற்றும் காலிஃப்ளவர்

0: அலா 1 கிலோ 40, தேங்காய் குடுமியுடன் 48, குடுமி இல்லா தேங்காய் 51, வாடியிலை 1 பூட்டு 15, மல்லிக்கீரை 110, புதினா பால் சேம்பு மற்றும் வழுதலங்காய் தலா 1 கிலோ 70 ரூபாய், கோவைக்காய் 48, சுரக்காய் 15, காராமணி மற்றும் கருவேப்பிலை தலா 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30, நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 ரக நெல்லின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1750 ரூபாய். குமரி மாவட்ட முக்கிய அணைகள் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 22.16 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 13.60 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 4.62 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 4.72 அடியாகவும், பொய்கை அணையில் 16.30 அடியாகவும், மாமல்லபுரம் அணையில் 16.40 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திரை இசை கேட்கலாம். தென்குமரி தேனலையில்
1: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
2: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
3: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: 7358 73 7358.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்,
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
9: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
10: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் முகமும் முகவரியும் வானொலி.

தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வகணேசன் அவர்கள்.

இப்போ காலை 8:10. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலையில் திரை இசை. இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். திரை இசையில் அடுத்ததா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு அச்சம் என்பது மடமேடா படத்திலிருந்து ஒரு பாடல்.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தென்குமரி தேனலை. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: 8 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் கே வெங்கடேசன் அவர்கள்.
7: தென்னை மரமானது மரங்களின் சொர்க்கம் அல்லது பூலோக கற்பக விருட்சம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. நமது ஆசிய நாடுகளின் கலாச்சாரத்தோடு இணைந்து வாழ்வு தரும் ஒரு மரமாக பயிரிடப்பட்டு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான மரமாகும் தென்னை மரம். தேங்காய் உற்பத்தியில் இந்தியா ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் 10,345 காய்கள் உற்பத்தி திறனாக கிடைக்கப்பெற்று இந்தியா முதலிடத்தில் வகிக்கிறது. தமிழகத்தில் சுமார் 4.9 லட்சம் ஹெக்டேரில் தென்னை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு உற்பத்தி 6,91 மில்லியன் தேங்காய்கள் கிடைக்கிறது. இது சராசரியாக ஹெக்டருக்கு 12,367 காய்கள் கிடைக்கப்படுகிறது. இது போக தென்னை மரத்தில் பல நன்மைகள் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக சத்து மிகுந்த இளநீர், தேங்காய் எண்ணெய், தென்னை நார், எரிபொருளாகும் தேங்காய் ஓடு, கூரையாகும் ஓலை மற்றும் மரம் வீட்டு உபயோகத்திற்கும் வணிகத்திற்கும் என பலதரப்பட்ட பொருள்களை தன்னகத்தை கொண்டு விவசாய நண்பர்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பதில் தன்னிகரற்ற மரமாக விரும்பி வளர்க்கப்படுகிற தென்னை மரம். தென்னை மரம் நன்றாக வளரவும் அதிக மகசூல் தரவும் ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டுதோறும் சமமாக பகிரப்பட்ட 1000 மில்லிமீட்டர் மழை போதுமானது. இது அனைத்து வகையான மணல் பாங்கான இடங்களிலும் வளரும். இருந்தாலும் மணல் கலந்த செம்மண், வண்டல் மண், செம்பொறை மண் தென்னை சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. பொதுவாக 1.2 மீட்டர் ஆழமுடைய நல்ல நீர் வடிகால் வசதி திறனுடைய மண் தென்னை சாகுபடிக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. மேலும் அந்த மண்ணின் கார அமிலத்தன்மை 5.2 முதல் 8.6 வரை ஏற்றதாக கருதப்படுகிறது.
8: சார், தென்னை சாகுபடிக்கு உகந்த ஏற்ற வகையில என்னென்ன விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன?
7: தென்னை வளர்ச்சியில் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள மத்திய மலைத்தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி திட்டத்தின் பங்களிப்புடனும் பல ஆராய்ச்சி முடிவுகளை பல்கலைக்கழகம் முன்னெடுத்து வருகிறது. இதில் தென்னை சார் உழவர்களின் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்ய நமது தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆழியார் நகரில் ஒரு தென்னை ஆராய்ச்சி நிலையமும், கிழக்கு மண்டலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேப்பங்குளத்தில் அங்கு ஒரு ஆராய்ச்சி நிலையமும், 2 சென்னை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை, இந்த 3 பகுதிகளிலிருந்தும் சென்னை விவசாயிகளுக்கு தேவையான ஆராய்ச்சி முடிவுகளும் அறிவியல் தொழில்நுட்பங்களும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கி வருவதில் மிகுந்த பெருமையுடன் உள்ளது. ஏனென்றால் பயிர் மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு, மதிப்பு கூட்டுதல் போன்ற பல பிரிவுகளில் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து சென்று நல்ல ரிசல்ட்டை வந்து விவசாயிகளுக்கும் என்டர்பிரனர்களுக்கும் வழங்குவதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் முன்னின்று நிற்கிறது. சென்னையில் நெட்டை மற்றும் குட்டை ரகங்களை தேர்வு செய்தும் ஆண் மற்றும் பெண் மர கலப்பினங்களை செய்து வீரிய ஓட்டு ரகங்களை உற்பத்தி செய்து உழவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 11 தென்னை ரகங்களையும் வெளியிட்டுள்ளது. ஆழியாரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆழியார் 1

0: வறட்சியை தாங்கும் தன்மை கொண்ட ஆழியார் 2, ஆழியார் 4 ஆகிய 3 நெட்டை ரகங்களும் ஆழியார் 3 என்ற சந்தை வாய்ப்பு கொண்ட செவ்விழநீர் ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 2025 ஆண்டு வெளியிடப்பட்ட ஆழியார் 4 என்ற நெட்டை ரகம் இளநீருக்காகவும் கொப்பரைக்கும் ஏற்றது. இந்த மரத்தின் சிறப்பு இயல்புகள் என்னவென்றால், ஒரு ஆண்டிற்கு ஒரு மரம் சராசரியாக 137 காய்களும் அதிகபட்சமாக 164 காய்களும் தரவல்லது. மேலும் இது இளநீரும் இருக்குது, கொப்பரை இருக்குது. இளநீர் 520 மில்லியும் கொப்பரைக்கு 152 கிராம் என்ற அளவில் ஈல்டு தருகிறது. இதில் எண்ணெய் சத்தும் உள்ளது, 63.12% இருக்கிறது. இது போக இப்பொழுது வேர்வாடல் நோய் சற்று பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக தகவல் உள்ளது. இந்த வேர்வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட காசர்கோடு மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட கல்பஸ்ரீ, கல்ப ரக்ஷா, கல்ப சங்கரா, கல்ப வஜ்ரா இந்த ரகங்களை வைத்து ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை விவசாயிகளுக்கும் இதிலிருந்து கன்றுகளை தெரிவு செய்து விவசாய நண்பர்களுக்கு கொடுப்பதற்கு ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த செயல் விளக்க திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோக வேப்பங்குளத்தில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து VPM 3, VPM 4, VPM 6 ஆகிய நெட்டை ரகங்களும் VHC 1, VHC 2, VHC 3 மற்றும் VPM 5 ஆகிய 4 வீரிய ஓட்டு ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் VPM 6 என்ற ரகம் புயல் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. எனவே விவசாய நண்பர்கள் தங்கள் பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்களை தெரிவு செய்து நட்டு பலன் பெறுமாறு அன்புடன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன். மேலும் இவ் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 136 மரபு கருவூலங்கள் பராமரிக்கப்பட்டு அதிலிருந்து கிராசிங் செய்து புதிய புதிய ரகங்களை தெரிவு செய்வதிலும் இந்த 2 தென்னை ஆராய்ச்சி நிலையங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுபோக ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் சந்திர சங்கரா, கல்ப சங்கரா மற்றும் கல்ப சம்ருதி ஆகிய 3 வீரிய ஒட்டு ரகங்களும் வேப்பங்குளத்திலிருந்து VHC 3 என்ற வீரிய ஒட்டு ரகம் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.
1: விவசாயிகள் பொதுவா நெட்டை தென்னை ரகத்தை தான் சாகுபடி செய்வாங்க. ஆண்டாண்டு காலமா இதுதான் நடைபெறுது. இப்போ வீரிய ஒட்டு ரகங்கள்லாம் வந்துருச்சு. சார் சொன்ன மாதிரி சரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யுங்க. சார், உங்க தொழில்நுட்ப செய்திகள் தொடரட்டும்.
0: சென்னை பொதுவாக ஒரு மித வெப்ப மண்டல மற்றும் வெப்ப மண்டலங்களுக்கு ஏற்ற பயிர். எனவே நீர் மேலாண்மையை முறைப்படுத்தும் நோக்குடன் ஒரு நாளின் வெப்பநிலை, நீராவி போக்கு மற்றும் மரத்தின் நீர் தேவை ஆகியவற்றை தொடர்பு படுத்தி தமிழகத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களுக்கு ஆண்டின் ஒவ்வொரு மாதத்திற்கும் பாசன நீர் பரிந்துரை மேம்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது விளைச்சல் முன்பின் இருப்பதால் நமக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு சென்னையில் ஊடுபயிர் சாகுபடி என்பது இப்பொழுது மிகவும் பிரபலப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 45-50 நாள்ல தென்னை அறுவடை செய்யும் போது மீதி உள்ள அந்த 50 நாள்களுக்கு நமக்கு பழங்கள் வேண்டும், உற்பத்தி செலவுகளுக்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படுவதால் சென்னையில் ஊடுபயிர் செய்வது இப்ப சால சிறந்ததாக கருதப்படுகிறது. தென்னை மரங்களுக்கு இடையேயான நீர், சூரிய ஒளி மற்றும் காற்று ஆகிய இயற்கை ஆதாரங்களை சேதாரமின்றி பயன்படுத்த தென்னை, வாழை, கோகோ, அன்னாச்சி மற்றும் இப்பொழுது ஜாதிக்காய் போன்ற பயிர்களும் வாழை இலை உற்பத்திக்கான ஒரு பல்லடுக்கு பயிர் திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறையில் உழவர்களுக்கு தனிப்பயிரை விட, தனிப்பயிர் என்றால் தென்னை மட்டும் வளர்க்காமல் ஊடுபயிரை வளர்ப்பதன் மூலமாக 1 ஹெக்டருக்கு 2,87,000 வரை நிகர லாபம் அதிகரிக்கப்படுவது ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் அதுவும் நமக்கு இன்றைய காலத்துக்கு ஏற்றது. ஏனென்றால் நமக்கு உள்ளே இருக்கும் அந்த லேண்ட் யூஸ் பேட்டர்ன் என்பது இன்று அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1 ஏக்கர் பரப்பளவில் வெள்ளாடு, தலைச்சேரி ஆடு 6+1, 6 பெண் 1 ஆண் வளர்க்கும் போது உள்ளே இடைவெளியில் கம்பு நேப்பியர் தீவனப்புல், வேலி மசால், கிளரிசீடியா, அகத்தி போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் 1 ஹெக்டருக்கு 1 ஆண்டிற்கு 175,000 வரை நிகர லாபம் கிடைப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறது. அடுத்ததாக குட்டை தென்னை ரகங்களில் அதிக உற்பத்தி பெறுவதற்கும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, அதன் மூலம் நெட்டை, குட்டை, வீரிய ஓட்டு ரகங்களில் உர பயன்பாட்டு திறனையும் சொட்டுநீர் பாசன உரத்தை கால முறைப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இன்று அதிகமாக வறட்சி இருக்கிறது அல்லது அதிகமான நீர் இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்தி காலமுறைப்படுத்தி நீர் தேவையை சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக பயிர்களுக்கு வேறு அடியில் தேவையான அளவை தேவையான நேரத்தில் கொடுத்து அதிக உற்பத்தியை

0: இல்லாமல் அதிக உற்பத்தியை பெருக்குவதற்கு இந்த சொட்டு நீர் பாசனம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது போக தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவைப்படுது. அதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மூலம் நமக்கு நிகர லாபம் அமௌண்ட் கிடைக்குது. தென்னையிலிருந்து கிடைக்கப்படுகிற மதிப்பு கூட்டப்பட்ட பொருளான பந்து கோப்பரை, பால் கோப்பரா தயாரித்தல், தேங்காய் பால் எண்ணெய் உற்பத்தி, தென்னையிலிருந்து எடுக்கப்படும் சோப்பு, தேங்காய் உரை, தேங்காய் நீர், குறைவாக பதனிடப்பட்ட இளநீர், ஜெல்லி, கொக்கோ நட் பார், தென்னை ஓலையிலிருந்து எடுக்கப்படும் ஸ்ட்ரா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் தயாரிப்பதில் அதிகமான லாபம் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொப்பரையை வந்து நம்ம எண்ணெய் எடுப்பதற்காக கொப்பரையை நம்ம பதப்படுத்துறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொப்பரையை பதப்படுத்துவதற்கு சில இடங்களில் கந்தகம் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு மாற்றாக கோப்ரா கார்டு என்ற பொருளை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்ப மையம் கண்டறிந்துள்ளது. இந்த கோப்ரா கார்டு பொருள் இருக்குது, அது வந்து அந்த கந்தகத்துல நம்ம சேர்த்தாம இந்த கோப்ரா கார்டு சேர்த்தும் போது நம்மளுக்கு அதில் இருக்கிற தீங்குகள் இல்லாமல் நன்மை செய்யும் இந்த நானோ அறிவியல் தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் சிறப்பான தேங்காய் எண்ணெய், தேங்காய் பதப்படுத்தப்பட்ட பொருள் கிடைக்கிறது. மேலும் நீரா, கோகனட் நீரா, அந்த பானத்தின் சேமிப்பு காலத்தை நீடிக்கும் ஆய்வுகளும் நமது பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். ஏனென்றால் இன்று காயர் இண்டஸ்ட்ரி, தென்னை நார் கழிவு, அதிலிருந்து மண்புழு தயாரித்தல் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து உங்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் பயிர் பாதுகாப்பு, இப்ப ரீசெண்டா பூச்சி நோய் தாக்குதல் இருக்கிறது நிறைய, அதுல வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறையும் கடைபிடித்து வருகிறதுனால் இப்பொழுது இலைக்கருகள், வேர்வாடல், எரியோபயிர் சிலந்தியால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு பயிர் பாதுகாப்பு மருந்துகள் தெளிப்பதற்கு ஏதுவாக ட்ரோன் வழி அந்த முறையில் தெளிப்பு முறையை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உள்ள தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் மையத்தின் பங்களிப்புடன் தரப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஏன்னா இப்ப ட்ரோன் வந்து இப்ப எல்லா பக்கமும் நமக்கு பிரபலம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த ட்ரோன் மூலம் எப்படி மருந்துகளை தெளித்து கட்டுப்படுத்துவது என்பதற்கான ஆராய்ச்சிகளும் நமது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இது போக சென்னையில் கருந்தலை புழுவை கட்டுப்படுத்த பிரகானிக்ஸ் இறைவிழுங்கி, வெள்ளையை கட்டுப்படுத்த என்கார்த்திய ஒட்டுண்ணி மற்றும் அபார்டெட் ரைசா எஸ்டர் என்ற இறை விழுங்கியும் உழவர்களுக்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் உழவர்களுக்கு நெட்டை, குட்டை, குட்டை இன்ட்டு நெட்டை, நெட்டை இன்ட்டு குட்டை தென்னங்கன்றுகள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு பேசிலஸ் சப்டிலிஸ் ட்ரைகோடர்மா உயிரி போன்ற எதிரி உயிர்கள், இறை விழுங்கிகள், உயிர் உரங்கள், தென்னை டானிக், கோகனட் டானிக், மண்புழு உரம் போன்ற இடுபொருள்களும் அறிவியல் சார் வேளாண்மைக்கு இப்பல்கலைக்கழகம் வழங்கி உழவர்களின் உற்பத்திக்கு அடிப்படையாக இருந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சிறப்பாக பணியாற்றி பல தொழில்நுட்பங்களை வழங்கி வருவதில் பெருமையுடன் உள்ளது. எனவே இயற்கையின் இன்னல்களை எதிர்கொண்டு தென்னை சாகுபடியை தொய்வில்லாமல் காத்திட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தமது ஆராய்ச்சி பாதையின் வழி அருள் பணியாற்றியும் சிறப்பாக சேவை செய்து வருகிறது. பல்கலைக்கழகத்தின் சேவைகளை மாநிலம் எங்கும் உள்ள உழவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
1: சார், இன்னும் ஏதாவது விவரம் வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா? தொலைபேசி எண் சொல்றீங்களா?
0: 9443899822 9443899822
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் விளக்கினார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் கே வெங்கடேசன் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. முகமும் முகவரியுமாய் வானொலி வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரலாய், காற்றின் அலைவரிசையில் நம் வீட்டின் அங்கமாய், 90 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டியுள்ளது. போர்க்காலங்கள், பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து இன்னும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலியின் சிறப்பு பயணம் இதோ வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தனக்கு முகமும் முகவரியுமான வானொலியுடன் தான் பயணித்த அனுபவங்களை பகிர்கிறார் நீலகிரி மாவட்ட ஆவண புகைப்படக் கலைஞர் மதிமாறன் அவர்கள். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம்.
2: மிக்க மகிழ்ச்சி மேடம்.
1: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: இந்த 90 வயது வானொலிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90 ஆண்டுகள்ல வந்து அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு முதல் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மதிமாறன். நான் ஒரு ஆவண புகைப்பட கலைஞர். என்னோட வாழ்க்கை பயணம் வந்து பழங்குடிகளையும் பறவைகளையும் கூடவே பயணிக்கிறேன். 6 பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையும் 200 பறவைகளோட வாழ்வியல் முறையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண மையம் வச்சிருக்கேன். வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்கிட்ட கிடைச்ச தரவுகளை வந்து தந்து உதவி செஞ்சிட்டு இருக்கேன்.
1: ஒரு வித்தியாசமான துறையில இருக்கீங்க, பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய அனுபவங்கள், வானொலியோட உங்களோட கனெக்ஷன் என்ன?
2: முகமும் முகவரியும் தந்தது வானொலி தான் சொல்லலாம. என் வாழ்க்கையில என் கூட வந்து ஒரு ஒரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன ஒரு மிகச்சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். ஏன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுறது வானொலி மட்டும் தான் பேசும், நல்ல விஷயங்களை சொல்றது வானொலி மட்டும் தான் இருக்கும். பதட்டம் இல்லாம அன்பான விஷயங்களையும் அழகான தகவல்களையும் கொடுத்துட்டு எந்நேரம் எந்த நேரத்துலனாலும் வானொலி கேட்கலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச மிக சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். என்னோட முகமும் முகவரியும் வானொலி தான். அதுல வந்து சொல்றதுல இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி பாராட்டு மன்னிப்பெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும். இந்த நாள்ல வந்து இந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுறோம், வானொலிக்கு நன்றியும் சொல்றோம். இன்னும் நிறைய கோடான கோடி வருஷம் வந்து நிறைய பேரோட குரலா இருக்கணும்ன்றது வாழ்த்து சொல்றேன்.
1: நீங்க பேசும்போதே தெரியுது உங்க மனசோட ஆழத்துல இருந்து நீங்க பேசுறீங்க. அந்த உணர்வு பூர்வமா நீங்க பேசுறீங்க. அந்த உணர்வு பூர்வமா அந்த பேச்சு வந்து உங்களோட வானொலியோட எவ்வளவு எமோஷனலா நீங்க பாண்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சிலேயே எனக்கு புரியுது. சொல்லுங்க சார், உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய வானொலி மறக்க முடியாத அனுபவம்.
2: எங்க பயணிக்கும் போதும் என் கூட வந்து பயணிக்கிற ஒரு நல்ல நண்பன், நான் வாகனங்கள்ல பயணிக்கும் போதும் என் கூட இருக்கும். இங்கே வந்து அகில இந்திய வானொலி ஊட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது வந்து மந்தரைன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடி மக்களோட பேசுகிற நிகழ்ச்சி, மந்தரையில் அமர்ந்து பேசுகிற விஷயங்களை வந்து ஒளிபரப்பு பண்ணி காலை மற்றும் மாலை நேரங்களில் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த கோத்தர் பழங்குடி மக்களோட பாடல் வந்து ரீங்காரமாக இருக்கும். எப்போவுமே என் கார் டிராவலில் போகும்போது கூட அந்த விளக்கே விளக்கே நெய்யொலியோ வாசாமி, அப்புறமேட்டு தவிட்டு மக்கா நெல்லியோ வாசாமி, பஸ்ஸான பஸ்ஸவனியோ அப்படின்ட்டு இந்த பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கும். வானொலியில் மட்டும்தான் பழங்குடிகளின் ஒலி கேட்கும், பழங்குடிகளின் இசை அவர்களோட பாடல் கேட்கும். அது வந்து மறக்க முடியாத நினைவுகளை வந்து சுமந்துட்டு ரொம்ப அந்த பயணத்தை வந்து ரொம்ப இனிமையாக்கும். எப்பவுமே மறக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் அது வந்து பதிவு பண்ணினாலும் கேட்டு போகிற பழக்கம் இருக்கும்.
1: முதல் வானொலி பயணம் வானொலி கேட்க ஆரம்பிச்சீங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை பத்தி சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல வந்து அப்பா பாத்தியா ஒரு அப்போ வந்து கரண்ட் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கிட்டு வராங்க. கிரிக்கெட் மேட்ச்

0: சிலாம் நடக்கும். எங்க வீட்டுல இருந்து பக்கத்துல வானொலியில உடனே நல்ல இதெல்லாம் கிடைக்காது. உடனே வந்து அதை போய் மலை மேல நின்று கேட்குவாங்க. ஒரு பெரிய மரத்து மேல ஒரு சின்ன ஆண்டனா கட்டி அதுல கொண்டு வருவாங்க. வீட்டுல வந்து சன்னல் வலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னி வச்சு அந்த வானொலி கேட்குவாங்க. அந்த சத்தம் கேட்கும் போது, காலையில கேட்கும் போதும், அந்த சாமி பாட்டெல்லாம் போடும்போது எங்களை எழுப்புறதே வானொலி தான். என் ஏஜ்ல வந்து வேற எந்த விஷயங்களும் எங்களை வந்து அணுகலை மேடம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா வானொலி மட்டும்தான். செய்திகளை கேட்குவோம், பாடல், அப்புறமேட்டு பெரிய தலைவர்களோட ஸ்பீச் இருக்கும். எங்க தாத்தால எனக்கு உட்கார வச்சு கேட்க வச்சிருக்காரு. இந்த டைம்ல பேசுவாங்கன்றது அந்த அனௌன்சர் முன்னாலே சொல்லிடுவாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குவோம், உட்கார்ந்து அந்த விஷயத்தை கேட்குவோம். அந்த விஷயங்கள் வந்து அதான் நிறைய விஷயங்கள் உள்வாங்கும் போது செயல் வடிவமா கொடுத்தது வானொலி மட்டும்தான். எங்க வீட்டுல இன்னும் அந்த வானொலி இருக்கு மேடம். ரொம்ப என்ன சொல்றது, அது கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல சில பேரை வந்து மறக்கவே முடியாது, அவங்கள வந்து பிரிக்கவும் முடியாது. அவங்க இங்க இருந்து இல்லாத போயிட்டா கூட அவங்க நினைவுகள் எப்போதுமே நம்ம கூட பயணிக்கும். அது மாதிரி வானொலி வந்து இரண்டரை கலந்தது. என்னை உருவாக்கிய வானொலிக்கும், பறவைகளுக்கும், மரங்களை பேச வைத்த மாமனிதர்களுக்கும், வானொலிக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்றோம்.
1: உதகை அரசினர் கலைக்கல்லூரி வன உயிரின உயிரியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது

வணக்கமுங்க. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். நான் பள்ளிக்கு சென்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட வந்து வானொலி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். காலையில் பள்ளிக்கு செல்லும்போது இப்போ கூட எந்த நேரம் பார்க்கணும் வானொலியில் எப்போ பாட்டு முடியும், அந்த பாட்டில் நடுவில் பாட்டுக்கு நடுவில் வந்து இப்போது தற்போது நேரத்துன்னு சொல்லுவாங்க புதுச்சேரி வானொலியில் நினைக்கிறேன். அப்போது அது மாதிரி அந்த டைமை கேட்டுகிட்டே நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம். கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மணியை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து வானொலி பாட்டு முடிஞ்சோடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு ஆஹா மணி 8 முக்காச்சு 9 முக்காச்சு பள்ளிக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக வானொலியை கேட்ட அனுபவம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லூரி பருவங்களில் கொஞ்சம் வானொலி அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதகைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 உதகையில் வந்து நம்ம கல்லூரியில் அரசு கலைக்குள்ள வந்து பணியாற்றிட்டுருக்கோம். இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதகை வானொலி நிலையத்தோட கலந்துரையாட பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இது மாதிரி வானொலி நிலையம் என்பது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எல்லா கிராமம் மற்றும் அதாவது கிராமங்கள்னு சொல்கிறோம், அந்த கிராமங்களுக்கும் போயிருக்கு, நகரங்களுக்கும் போயிருக்கு. இன்றைக்கி வந்து எஃப்எம்ன்றதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சராசரி மனிதன் வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயணம் செய்யும் போதோ இல்லை எந்த நேரங்களையும் வந்து தொடர்ந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி பல்வேறு செய்திகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ வானொலிக்கு 90 நிகழ்ச்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி நிலையம் வந்து இருக்குன்னு என்னுடைய அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்த வயதில்லை. இருந்தாலும் வந்து இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வானொலி இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தணும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

தன் வாழ்வின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாய் தன்னுடைய முகமும் முகவரியும் அனைத்துமாய் சுமார் 60 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் வானொலியை பற்றி நம் வானொலி நேயர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அலுவலர் சத்யநாராயணன் அவர்கள் பேசும்போது.

0: நான் சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கும் வானொலிக்கும் உள்ள தொடர்பு?
0: வானொலிக்கும் எனக்கும் தொடர்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த தொடர்பு இருக்கு. நான் மேலேயே சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து 5-6 வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல வானொலி ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தந்தையாரும் சரி தாயாரும் சரி வானொலி பிரியர்கள். அவங்க எப்பவுமே காலையில பாத்தீங்கன்னா இந்த 5:30 மணிக்கு இந்த வந்தே மாதிரம் போடும்.

0: குரல் கேட்கும்போது அந்த ஒளி கேட்கும் போதே நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிருவோம். மாட்டுப்படி பள்ளி நாட்டில் சொல்றது 5 வயசு 6 வயசுலயே. கோவையில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி தான் அங்கே ஒளிபரப்பு வரும். அப்போ கோவை வானொலியே கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியாக ஓடிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேடம் இந்த நிறைய இந்த தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள், மற்ற இசை விழா நிகழ்ச்சிகள்லாம் எங்கள் அம்மா ரொம்ப பிரியப்பட்டு கேட்பாங்க. அதில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இசை விழா கச்சேரி அந்த கேட்டு கேட்டு பார்த்தா எங்களுக்கும் அந்த இசை கர்நாடக இசை மேலே நாட்டம் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே அந்த மாதிரி மனசில் பதிஞ்சிருச்சு. கிரிக்கெட் மேட்ச் வர்ணனைகள் வருது, இப்போல்லாம் இப்போ டிவியில் பார்க்குறோம், நேராக பார்க்குறோம். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா டிவி கிடையாது, நம்ம இதில் தான் வானொலி தான் கேட்கணும். கிரிக்கெட் மேட்ச் பணியில் இருக்கிற நாட்கள்ல இந்த வானொலிக்கு பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்து போயிடுவோம் அந்த கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வானொலி வந்து அந்த நாளில் வந்து வானொலி புஸ்தகம் போட்டிருந்தாங்க, 15 நாளைக்கு ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வந்து எங்கள் அம்மா கடையில் முதல்ல போய் வாங்கிட்டு வாங்கிட்டு சம்டைம்ஸ் அந்த கடையில் புஸ்தகம் தீர்ந்து போகும். அது தீர்ந்து போனால் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும், ஏன் வாங்கல முதலி வேணான்னு சொன்னேன் வாங்க போகலையேன்ட்டு. அந்த மாதிரி அந்த வானொலி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகள் 15 நாளைக்கு உண்டான நிகழ்ச்சி நேரத்துக்கு சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அந்த மாதிரி எல்லா வானொலி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி அது 15 நாளைக்கு நிகழ்ச்சிகள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் அந்த வானொலி எங்கள் அம்மா போடுவாங்க, அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் போடுவாங்க. அது மாதிரி சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அந்த வானொலி கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி நான் 87 இங்கிருந்து கோவையிலேருந்து சென்னைக்கு போனேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை வானொலி என்னுடைய உயிர் மூச்சா ஆகிப்போச்சு. அதில் சென்னை வானொலி, வியூத்பாரி இரண்டுமே, வியூத்பாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வரும். சென்னை வானொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 5:30 இவங்க அறிவிப்பாளர்கள் அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க பேர் நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். கோமலா ராமலிங்கம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜானகி வெங்கட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளர் நேம் மூலம் அதே மனசில் பதிஞ்சிடும் எங்களுக்கு. இந்த அவங்க காலையில் கொடுக்குற இந்த நிகழ்ச்சி நம்ம இவருடைய தென்கட்சிக்கோ சாமிநாடு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஆகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வானொலி வந்து இந்த எந்த விதத்தில் பயனடையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புயல் வெள்ளம் மழை காலங்கள்லாம் பார்த்தா அவங்க துல்லியமாக அறிவு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு தான் நம்ம எல்லாம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வானொலியில்.
1: நிச்சயமா
0: அவ்வளோ துல்லியமாக கொடுக்குறாங்க இந்த வானொலி. கரண்ட் இல்லைன்னு வைங்க இந்த பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுட்டு நம்ம வானொலி கேட்கலாம், சார் இல்லைன்னு வைங்க ஷட் டவுன் ஆயிரும், கரண்ட் இருக்காது 4 நாளைக்கு, கரண்ட் 3 நாள் கரண்ட் இருக்காது, தண்ணி நிற்கும், எங்கே பார்த்தா வெள்ளம் பாதிப்பாக இருக்கும். அப்போ இந்த பயனுள்ளதாக இருக்கு பார்த்தீங்கன்னா மனக்கு மக்களுக்கு கீழ்பட்டதுலேருந்து மேல்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்குமே இந்த வானொலி வந்து ஒரு பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுட்டு கேட்பாங்க. அது எவ்வளவு ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வானொலி அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப இந்த வானொலி ஈடுபாடு என்ன சின்ன வயசுல இருந்தே எப்படி பழக்கப்பட்டு இந்த சென்னை வானொலி ஆகட்டும், வியூத் பாரதி ஆகட்டும், இந்த ஊட்டி வானொலி, இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி ஆகட்டும், எல்லா வானொலியும் கேட்கிறேன். திரை இசை பாடல்கள் ஆகட்டும், இந்த வர்ணனை கிரிக்கெட் வர்ணனை ஆகட்டும், இந்த ஒளிச்சித்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டமும் தொழில், அந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அதே மாதிரி நம்ம மடல் மாணிக்கம் காலையில் 7:55 வருது பாருங்க, சென்னை அலைவரிசையில் வருது நிகழ்ச்சி, அந்த மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த தகவல் கொடுக்குறது மத்தியானம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வண்ணமணி மாலை நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது, 9:00 வண்ணக்கலைஞர் டாக்டர் சேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சி வண்ணக்கலைஞர் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே போச்சு சென்னை வானொலி எஃப்எம் ரெயின்போல. அப்போ அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நான் கடிதங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்டு கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி போட்டேன். அந்த கடிதங்கள் எழுதி போட்டதில் பார்த்தா ஒரு டாக்டர் சேவன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி மாதிரி உங்களுக்கு சிறப்பு நேரம் கூப்பிட்டுருக்கோம், நீங்க நிலையத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்ப நிலையத்துக்கு போகும்போது எனக்கே உண்மையை ரொம்ப புரிப்பாருது. நானும் அந்த சமயத்தில் மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன் சென்னை வானொலி. அப்போ நாங்கள் போய் நாங்கள் ரேடியோ ஸ்டேஷனில் உட்காரும்போது நம்ம இந்த இடத்துல உட்காரமைங்கும் போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த அறிவிப்பாளர்களை அவ்வளோ சிறப்பாக செய்யும்போது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து அதாவது இப்போ பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்காந்தமேன்ட்டு எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே அது மறக்க முடியாத சபம். நானும் இந்த வானொலி 90 நிமிஷம் கேட்டுதான் இருக்கேன். தமிழகம் முழுக்க இருந்து எல்லா நேரங்களும் பேசுகிறாங்க, அவங்க பேசும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் வானொலி. ஏன்னா இந்த வானொலி கம்பேர் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது, அது என்னுடைய உடலோட உயிரோடு அப்படியே கலந்துருக்கு இந்த வானொலி உண்மையிலேயே சொல்லணும்னு நினச்சா. ஒரு வானொலி நான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை நேசிக்கிறங்கும் போது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் இந்த வானொலி 90 இல்ல 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் கடந்து போகணும். இந்த அனைத்து நிலை இயக்குநருக்குமே மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த விதத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.
2: உருவமில்லா உயிர்த்தோடன் காற்றலை வழியே கானம் பாடி பழைய நினைவை அசை போட்டு தனிமை போக்கி இனிமை தரும் இனிய வானொலி இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து சாதனை படைக்கட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. நேரம் 9:02.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
7: ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னு பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயமும் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளராகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்பந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற

0: கூட்டத்தில் இருந்து மூணு பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ளே நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டு மொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வை அது ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுகிறது இதயத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ற உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நேரம் 9:07. திரையிசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக ரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
3: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
4: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் திரைசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. திரையில் அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கும் பாடலின் படம் டாக்டர்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:18 ஆகிவிட்டது. அடுத்ததான் நம்ம கேட்கவிருக்கும் பாடலின் படம் சிவா மனசுல சக்தி.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 வாசிப்பை சுவாசிப்பும் நிகழ்ச்சியில் திரையிசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 9:24 ஆகிவிட்டது. அடுத்ததான் நம்ம கேட்கவிருக்கும் பாடலின் படம் யுவன் யுவதி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் பாய்ஸ்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ் அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பர தர நிகழ்ச்சி மறவாது கேட்பின் நேரிலே. நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 9:37 ஆகிவிட்டது. திரைசில் அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கும் பாடலின் படம் லப்பர் பந்து.

0: அசோசியேஷன் நடத்தும் என்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க. திருவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் அடியே.

அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஜெகமே தந்திரம்.

0: வசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூல தலைவர் ரேச்சல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நேரம் 10:02.
3: வசந்த் அண்ட் கோ வழங்கும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேரம் 10:04. வாசிப்பை சுவாசிப்போம். இதில் திரையிசை. திரையிசையில் முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் கடல்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
1: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
2: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஸ் செல்வ கணேசன் அவர்கள். மறவாத கேட்பீர் நேயர்களே. திரையிசையில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் வானம் வசப்படும்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் சில்லனோர சந்திப்போ.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் கஜினி.

0: அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
3: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
2: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் தளபதி.

0: அசோசியேஷன் நடத்தும் என்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8-9-10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்,
2: மகளிருக்கான மகப்பேறுகால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
3: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான

0: நிறுவனம் உள்ள சிறப்பான மருத்துவமனை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
1: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
2: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் சத்தம் போடாதே.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ வர ஏப்ரல் 18ல இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் விக்ரம் வேதா.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் வாகை சூடவா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாம்வுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகள் குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார்.

0: மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை எவ்வித சமரசமும் இன்றி ஒடுக்குமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னட்டிகுடா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101

மறுபகல் 11:03. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. குமரி பண்பலையுடன் இதில் கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் உங்களுக்காக வருவது அப்புச்சி கிராமம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர ஏப்ரல் 18ல இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

தொழில்நுட்பம் முற்பகல் 11:08 குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் திரை இசை. திரை இசையில் அடுத்ததா வந்துகிட்டே இருக்கு வெற்றிவேல் பட பாடல்.

0: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
1: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
2: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது முற்பகல் 11:14. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது குமரி பண்பலையுடன் திரை இசை இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். திரை இசையில் தொடர்ந்து உங்களுக்காக வருது பவர் பாண்டி படப்பாடல்.

0: கேட்டது கும்கி பட பாடல்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்று இரவு 7:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், அசோஸ் பயிரளத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்றிரவு 7:30 உழவர் உலகம்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: நேரம் இப்போ முற்பகல் 11:23. இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலை 101.1 குமரி பண்பலையுடன் திரை இசை. திரை இசையில் அடுத்ததா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு கோடம்பாக்கம் படம் பாடல்.

நேர்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குடல் புற்று நோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வ கணேசன் அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.

இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் திரை இசை நிலையத்தில். நேரம் இப்போது முற்பகல் 11:30. திரை இசையில் இனி கேட்கலாம் களவாணி படப்பாடல்.

0: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram angioplasty open heart surgery pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously super specialty hospital

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது குமரி பண்பலையுடன் திரையிசை. திரையிசையில் இனி கேட்கலாம் உரியடி படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: குமரி பண்பலையுடன் திரை இசையில் நீங்கள் கேட்டது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படப்பாடல்.
1: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்றிரவு 7:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், அசோஸ்பைரலத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்றிரவு 7:30 உழவர் உலகம்.
2: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நேரம் இப்போ முற்பகல் 11:46. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 குமரி பண்பலையுடன் திரை இசை. திரை இசையில் உங்களுக்காக வரது காவிய தலைவன் மற்றும் கச்சேரி ஆரம்பம் பட பாடல்கள்.

0: நுண்ணறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது குமரி பண்பலையுடன் திரை இசை. இது எங்களில் என்றென்றும் குதூகலம், கொண்டாட்டம். நேரம் இப்போது முற்பகல் 11:55. திரை இசையில் உங்களுக்காக நிறைவாக வருவது மிருதன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது குமரி பண்பலையுடன் திரை இசை.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.

0: குமரி பண்பலை நூற்றொன்றில் இனி இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்.

0: ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நிகழ்ச்சி நிரல் இன்று பகல் 12:10 மனம் நனை மதுரமழைது தீரல் சுவையில் சாரலிசையில் திரை இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 1:10 1:55 2:15 திரை இசை. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 தேநீர் நேரத்தில் திரை இசை. இன்று மாலை 4:00 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரத்தில் திரைசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 6:20 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 திரை இசை. 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 திரை இசை. 7:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாதி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், அசோஸ் பயிரிழத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 திரை இசை. 8:30 திரை இசை. 9:15 9:30 திரை இசை. 10:05 நிலாமுற்றத்தில் திரை இசை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 6:00 வரை மங்களநாதம். கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.

0: பண்பலை 101.
1: நேரம் மகள் 12:11. எங்கேயுமே போதும் என்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. திரை இசையை கேட்கலாம். திரை இசையில் உங்களுக்காக வருகிறது ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து ஒரு பாடல்.
2: தேடினேன் வந்தது, நாடினேன்.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன்.

0: கேட்டது காயத்ரி பட பாடல்.
1: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

இப்போ பகல் 12:20. நேர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்றிரவு 7:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், அசோஸ் பயிரிழத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பீச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்றிரவு 7:30 உழவர் உலகம். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. திரை இசையோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. திரை இசையில் அடுத்ததா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மங்கை ஒரு கங்கை படத்திலிருந்து பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
3: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: நேரம் இப்போ பகல் 12:28. குமரி பண்பலை 101 இது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசையில் திரு இசையோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. திரு இசையில் அடுத்ததா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து பாடல்.

0: கேட்டது டாக்டர் சிவா பட பாடல்.
1: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: மனம் நனை மதுரமழைது தேரல் சுவையில் சாரலிசையில் நிறைவாக திரையிசையில் வர இருப்பது பூந்தளிர்பட பாடல்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசையில் திரை இசை. இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜெயலிஜு. செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் உங்களுக்காக காத்திருக்கும். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4

0: நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33லிருந்து 37ஆக உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா, நாக்டா, குண்டக்கல், பேடி, புர்க்வால், சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவைக் கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பவுவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த

0: பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவிஸ் உடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: காற்றோடு கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
4: நலமாய் வாழ்வோம்.
5: குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வ கணேசன் அவர்கள்.
6: பொதுவான அறிகுறிகள் வந்து நமக்கு உடம்புக்கு பல மாசங்களாவோ இல்ல பல வருஷங்களாவோ இருக்குது. அது வந்து நம்ம வந்து கரெக்டான டைம்ல டாக்டரை போய் பார்த்து அதுக்கு நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. ஏன் நம்ம அப்படி கவனம் செலுத்துறது கிடையாதுன்னா, நம்பர் ஒன், நம்ம அது வந்து நார்மல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இல்ல இது வந்து நம்மளா ஒரு டயக்னோசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மோஷன் போகும்போது பிளட் போகுது, அது வந்து பைல்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லி அங்க போய் டாக்டரை போய் பாக்குறதுக்கு நம்ம கூச்சப்பட்டு அது அப்படியே நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து சில சமயம் வந்து கேன்சருடைய அறிகுறிகளாகவும் இருக்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன்சருக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. அது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது அது எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது. நம்ம நல்லா இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், நம்மளால நல்லா ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் இருப்போம், ரொம்ப எல்லா விஷயங்களும் நம்மளால பண்ண முடியும். ஆனா நமக்கு தெரியாம சில சமயம் கேன்சர் வளர்ந்துட்டு இருக்கலாம். இது சரி பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஸ்கிரீனிங் எண்டோஸ்கோபி அண்ட் கொலனோஸ்கோபி. சில காமன் குடல் சம்பந்தமா இல்ல இறைப்பை இல்ல வைரஸ்

0: சம்பந்தமா கேன்சருடைய காமன் அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா வந்து அதிகமாக கேஸ் சம்பந்தமா உள்ள ப்ராப்ளங்கள், கேஸ் ப்ராப்ளம், ஒரு லிமிட்டுக்கு மாத்திரம் மருந்து எல்லாம் சாப்பிட்டும் அது கேட்க மாட்டுக்கு அப்படின்னா அது ஒரு அலாமிங் சைன். ஒரு மாசத்துக்கு மேல எந்த ஒரு சிம்டமும் வச்சுக்க கூடாது. அதாவது ஒரு திடீர் வயிறு வலி வருது, இல்ல திடீர் ஒரு காய்ச்சல், திடீர் மஞ்சக்காமலை, இதெல்லாம் வந்து டக்குன்னு உடனே நம்ம ஹாஸ்பிட்டல போய் செக் பண்ணணும். நமக்கு ஒரு கேஸ் ப்ராப்ளம் மெதுவா இருக்குது, ஆனா நம்மள தொந்தரவு பண்ண மாட்டுக்கு, ஒரு மாத்திரை போட்டா சேர்க்கைக்கு. இதெல்லாம் நம்ம வந்து மாத்திரை எல்லாம் போட்டு அது ஒரு மாசத்துக்கு மேலேயும் அது சரியாகல அப்படின்னா கண்டிப்பா அது டாக்டரை போய் பார்த்து அது என்னன்னு செக் பண்ணணும். ரெண்டாவது இது ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலை இருக்குன்னா அது உடனே நாட்டு வைத்தியம் நீங்க போய் சாப்பிடுறது ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஸ்கேன் பண்ணி அது ஒன்னும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். எதனால அந்த மஞ்சக்காமலை வருது அப்படிங்கறத பாக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேசிக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணாம டைரக்டா நாட்டு வைத்தியம் இல்ல வேற வைத்தியங்கள்ல எடுத்து அது பிறகு அது ரொம்ப முத்தி போனதுக்கு அப்புறம் திருப்பி எங்க கிட்ட வரும்போது எங்களுக்கு அதை ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது எடுத்துட்டோம்னா வெயிட் லாஸ், வெயிட் கம்மியாகுது. இப்ப நம்ம வெயிட் வந்து நம்ம உடம்புல வந்து 10% மேல வெயிட் லாஸ், அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாம, நீங்க வந்து டயட் இல்ல, நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கல, எதுவுமே பண்ணாம ஆனா வெயிட் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு வார்னிங் சைன். சோ அது வந்து வெயிட் லாஸ் ரொம்ப அசால்ட்டா எடுக்கக்கூடாது. வாமிட்டிங், வாந்தி வருது, அடிக்கடி வாந்தி வந்துட்டு இருக்கு, அது வந்து வார்னிங் சைன், அது வந்து ஹாஸ்பிட்டல் போய் உடனே போய் பார்க்கணும். அடுத்தது வந்து மோஷன் போகும்போது பிளட் போகிறது, இல்லைன்னா மோஷன் வந்து கருப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வார்னிங் சைன். ஒரு நாளைக்கு 2-3 times இல்ல 4 times இல்ல 5 times மோஷன் போகுது, பட் அது வந்து பல மாசங்களோ இல்ல பல வாரங்களோ போயிட்டு இருக்குன்னா அது வந்து வார்னிங் சைன், அது உடனே பண்ணும். வயிறு வலி, டல் ஏக்கிங் பெயின்னு சொல்லும், அதாவது பெரிய வயிறு வலி இருக்காது, சின்னதா ஒரு வயிறு வலி இருந்துட்டே இருக்கும், அப்படி அந்த மாதிரி சின்னதா வயிறு வலி இருந்துட்டு இருந்தாலும் அது ஒரு வார்னிங் சைன், அது போய் ஹாஸ்பிட்டல போய் பார்த்து என்னன்னு செக் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு வந்து நார்மலா இல்ல ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்னா நம்ம போய் டாக்டரை பார்த்தா தான் தெரியும், ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும், இல்ல பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுவும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் கேஸ் உடனே எல்லாத்துக்குமே சாதாரண அல்சர் நம்ம எடுத்துக்க கூடாது. உடம்ப பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிம்டமையும் அசால்ட்டா எடுத்து நம்ம அதை கவனக்குறைவா வச்சுக்க கூடாது.
1: குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்கியவர் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.
2: Pontius Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: முதல் 2 months முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்.
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
8: ஆகாஷ்வாணி திரைப்படம்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நேரம் 1 மணி. திரு இசை கேட்கலாம் நேர்களே. அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் இன்று நேற்று நாளை.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:04 ஆகிவிட்டது. அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கும் பாடலின் படம் சொர்க்கவாசல்.

எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: இயற்கையின் மனம்
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
0: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
0: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
1: தூய்மையின் நம்பிக்கை
0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
1: தொடர்புக்கு
0: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
1: செண்பகராமன் புதூர்,
0: செல்
1: 7305365016.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, இதல் திரைசை. முதலாவதாக ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
3: ungal idayathai maaridipilirundu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichigalukku Consciously super specialty hospital.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே. நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கல, நேரம் 1:16 ஆகிவிட்டது. அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் அன்பே ஆறுயிரே.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
4: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
5: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன்கடை, நாகர்கோவில்.
6: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் ரமோ.

0: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8-9-10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
2: அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் மாற்றான்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:36 ஆகிவிட்டது. அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் சிவப்பு மஞ்சள் பச்சை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜே கி தாரவி. தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேக தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷ்ரோடங்கர் அறிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைய தவேகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டதாக கூறிய அவர், மதசார்பற்ற தெளிவான வலுவான நல்லாட்சி வழங்குவதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தவேகவிற்கு வழங்கியுள்ளதாகவும், எனவே தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியிலிருந்து தவேக விலகியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த கூட்டணி மூலம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியும் பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அரசியல் சாசன கொள்கைகளும் வரும் காலங்களில் தொடரும் என்று குறிப்பிட்டார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலிலும் தொடரும் என்று அவர் எடுத்துரைத்தார். தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அவர்கள் வழங்கிய வரலாற்று சிறப்பு

0: சட்ட தீர்ப்பிற்கு ஏற்ப மதசார்பற்ற ஆக்கப்பூர்வமான அரசு அமைய திரு விஜயும் திரு ராகுல்காந்தியும் இணைந்து உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். இதனையடுத்து திமுக கூட்டணியின் எண்ணிக்கை 73லிருந்து 68ஆக குறைந்துள்ளது. இதனிடையே காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கனிமொழி என்.வி.என். சோமு கூறியுள்ளார். காங்கிரசின் அனைத்து நெருக்கடி காலங்களிலும் திமுக துணை நின்றதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோர தவைக்க தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று பிற்பகல் சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஆளுநரை சந்திக்க திரு விஜயுடன் செல்வார்கள் என தெரிகிறது. தவைக்க ஆட்சி அமைக்க 11 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி தவைக்காவிற்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து மேலும் 6 உறுப்பினர்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஹிமாந்த பிஸ்வா தமது ராஜினாமாவை ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத்திடம் இன்று வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு தொடங்கியுள்ளன. முன்னதாக அசாம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் கோயல் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்பான பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார். அசாம் தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 82 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் அதன் இரு கூட்டணி கட்சிகளான போடோலாண்ட் மக்கள் முன்னணி மற்றும் அசாம் கனபரிஷத் தலா 10 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 19 இடங்களில் வெற்றி பெற்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திரமோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. வியட்நாம் அதிபர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று மாலை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார். சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான இந்திய குழுவின் உரையாடல் நிகழ்வில் வியட்நாம் அதிபர் சொற்பொழிவாற்ற மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அழைப்பு விடுக்கவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் 10வது ஆண்டை கொண்டாடும் வகையில் வியட்நாம் அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பொருளாதாரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா பெரிய சந்தை வாய்ப்புகளுடன் மீள்தன்மையில் முன்னணியில் உள்ளதாக மூடு தரவரிசை தெரிவித்துள்ளது. சர்வதேச தேக்க நிலைகளை எதிர்கொண்டு அந்நிய செலவாணி பரிமாற்றங்களின் ஆதரவுடன் நிலையான கொள்கை வடிவமைப்பு மற்றும் மூலதன சந்தை வாய்ப்புகளுடன் நம் நாடு சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும் மூடி அறிக்கை கூறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் 2026 ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழுவின் வழிகாட்டுதல்களை இன்று புதுதில்லி விஞ்ஞான் பவனில் வெளியிடுகிறார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் சமூக பிரமுகர்களை ஒன்றிணைக்கும் தளமாக பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறது. மதுரையில் மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர் முகாம் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அதன் உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். இம்முகாமில் தபால் அனுப்பப்பட்ட தேதி, நேரம், முகவரி, ரசீது எண் உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட வேண்டுமென தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கு முகாம் வருகின்ற 21ஆம் தேதி மதுரை பிபிகுளம் தெற்கு மண்டல அஞ்சல்துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என தென்மண்டல அஞ்சல்துறை உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். மேலும் குறைதீர்க்கு முகாமில் சம்பந்தப்பட்ட அளவில் ஏற்கனவே மனு கொடுத்து அதற்குரிய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அளித்த பதில் திருப்தி அடையாதவர்கள் மட்டும் தங்களது குறைகளை விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் புதிய புகாரின் நடவடிக்கையும் இந்த முகாமில் எடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: உதகை வனக்கோட்டத்தில் பருவமழைக்கு முந்தைய வன விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி வருகிற 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: வேலூர் மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவையொட்டி அன்றைய தினம் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார்.
3: சிறப்பாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியையும் மிகுந்த பொறுப்போடு பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மே 15ஆம் நாள் அந்த

0: நம்முடைய கங்கை அம்மன் திருக்கோயில் சிறப்பு திருவிழா அன்று இந்த ஆண்டும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும்.
1: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி மாணாக்கருக்கு அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் சிலம்பம், மல்லர்கம்பம், நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், மல்லர்கம்பம், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் பல்வேறு இடங்களில் கற்றுத்தரப்படுகின்றன. தொடர்ந்து செல்போன், தொலைக்காட்சி உள்ளிட்டவைகளை விடுமுறையை கழித்து வந்த சிறுவர் சிறுமியர் தற்பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளம் தரக்கூடிய பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வானொலி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டாரத்தில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சகபரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை உத்திரப் பெருவிழாவில் இன்று காலை தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையை தொடர்ந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை தென்கொரியாவின் ஜி சுங் நாம் பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ரித்விக் போலிபள்ளி, அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலியாவின் கோடி பியோசன், தைவானின் சங் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டொலாம் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

கேட்ட பாடலின் படம் ஒரு நாள் கூத்து. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Pontiasly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.
4: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குல்ல. நேரம் 2:22 ஆகிவிட்டது. திரையிசையில் அடுத்துதான் நீ கேட்கவிருக்கும் பாடலின் படம் வெயில்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தும் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமாங் விளம்பரதாரன் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே. திரையிசையில் அடுத்ததாக ஒரு பாடல் காத்துட்டு இருக்க, என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வருவாய் என.

0: முன்னாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஆரஞ்சு மிட்டாய்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற பாடல்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 7 சென்டிமீட்டர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மதுரை வடக்கு, மதுரை நகரம் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், பேரையூர், சோழவந்தான், தல்லாக்குளம், திருமங்கலம், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை, அன்னவாசல், மதுரை விமான நிலையம், நீலகிரி மாவட்டம் பர்வூட், எமரால்ட், விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி, கோவிலங்குளம், திருப்பத்தூர், எட்டயபுரம், மானாமதுரை, ஒட்டஞ்சத்திரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. மற்ற பகுதிகளில் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலும் பதிவானது. தமிழ்நாட்டின் அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது மதுரை விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவு வெப்பநிலையாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மேல் காற்று சூறாவளி சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்,

0: திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அதிகளவு வெப்பநிலை 2-3 டிகிரி வரை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வானொலிக்கு 90
2: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைக்கிற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: 3 வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழக ஆளுநரை தவிக தலைவர் திரு விஜய் சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோர உள்ளார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவிக உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவிக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் கன்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்சிக் சிமன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எர்கேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
4: மதுர தமிழோடு
5: தென்பாண்டி இசையோடு
4: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
5: குமரி பண்பலை 101.
6: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேநீர் நேரம், இதில் திரை இசை. முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் வெண்ணிலா கபடி குழு.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில், 8870711511.
1: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:07 ஆகிவிட்டது. அடுத்ததாக நீங்க கேட்கவிருக்கும் பாடலின் படம் தெய்வ திருமகள்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
3: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் டேவிட்.

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
0: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
2: அடுத்ததாக ஒருத்தர் இப்ப பாடல் காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்லா 2.

0: பர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: திரையிசையில் அடுத்ததாக கேட்டுவிருக்கும் பாடலின் படம் மான்ஸ்டர்.

0: வழிகாட்டுதலோட 40 வருட கல்வி அனுபவம் உள்ள
1: செயின்ட் ஜோசப் சட்டக்கல்லூரிக்கு வாங்க. பிராக்டிக்கல் லேர்னிங், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், பெஸ்ட்

0: டீச்சிங்கும் கிடைக்கும்.
1: BA LLB, BBA LLB,
0: LLB, LLM படிக்கும் வாய்ப்பு.
1: புனித ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், RLY மொழி.
0: போன் 8925938618.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் ரம்மி.

0: கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
1: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
1: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
0: விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
1: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
0: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
0: மைக்ரோ பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்.
1: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள். முனைவர் பட்டத்தில்
1: இங்கிலீஷ், காமர்ஸ்.
0: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
2: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: Consciously super specialty hospital parvathipuram nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
2: ungal idayathai maaradipil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku consciously super specialty hospital
3: thirai seil. Adutha daga kekkavirkum paadalin padam vikram veda.

0: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
0: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம்.
2: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் உல்லாசம்.

0: ओडिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
2: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்,
3: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
4: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
3: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
6: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் மன்மதன்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம், இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், அசோஸ் பயிரிழத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். மறவாத கேட்பீர் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தவேக தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவேகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவேக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் அம்பா மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த் முகமது யாசிர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்பே சிக்மண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:02. நீஹ்லே குமரி பண்பலை 101 கேட்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் சுந்தரபாண்டியன்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP Road, நாகர்கோவில்.
3: நேரம் இப்போது 4:08. நேர்களே, குமரி பண்பலை 101.

மேகலை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசை. நேரம் இப்போது 4:15. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் வஸ்தி.

நேரம் இப்போது 4:19. நீர்களே குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் 96.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:30 உழவர் உலகம். இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் அசோஸ் பயிரில்லத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனிவர் எஸ் சிவகுமார் அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

நேர்களே, இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் போஸ்.

நேர்களே, இதுவரை திரைசை கேட்டு மகிழ்ந்தோம். நேர்களே, இன்று இரவு மணி 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம். செல்வராஜ் அவர்கள்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை.

நேர்களே, இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்டோம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:30 உழவர் உலகம். இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் அசோஸ் பயிர் இல்லத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பீச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகுத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தாவேகா தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தாவேகா தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்கள் தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நோங்பாக் நன்பா, மெய்தித்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது யாசிர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டி பி சிக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மிப்போது 5:02:40.

நேர்களே, குமரி பம்பலை 101 கேட்கவிருப்பது முல்லைச்சரம். இதில் திரு இசை நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் காத்திருந்த கண்கள்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நேரம் இப்போது 5:07. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் நெஞ்சத்தை கெல்லாதே.

சமயம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் இப்போது 5:12. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இதில் திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் தியாகம்.

0: நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரைசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஜானி.
1: Just listen.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. நாளை காலை மணி 8:02 ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின உரை கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். நேர்மிப்போது 5:22. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இதில் திரு இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் டாக்டர் சிவா.

நேரம் இப்போது 5:26. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஏணிப்படிகள்.

நேயர்களே, மாலை நேரத்தில் நம் மனதோடு இசை பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இதில் திரை இசை. நேரம் இப்போது 5:32. நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் தம்பிக்கு எந்த ஊரு.

நேரம் இப்போது 5:37. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் சின்ன பூவை மெல்ல பேசு.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம். நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் தீபாவளி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் கொலனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ரன்.

0: இதுவரை முல்லைச்சரம் இதில் திரை சீ கேட்டோம். நேரம் இப்போது 6 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
2: புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.

நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15, 6:20, 6:40 இன்றிரவு 7 மணிக்கும் திரையிசை, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வராஜ் அவர்கள், 7:25 திரையிசை, 7:30 உழவர் உலகம், இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் அசோஸ் பயிரிலத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பீச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனிவர் எஸ் சிவகுமார் அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05, 8:30, 9:15, 9:30 திரையிசை, இன்று இரவு 10:05 நிலாமுற்றம் இதில் திரையிசை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம்.

0: Mythos can rapidly identify and potentially exploit system vulnerabilities at scale. SEBI stressed the need for stronger coordination, real-time information sharing, and continuous monitoring to prevent large-scale cyber incidents in the interconnected securities market. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:10. சேவை செய்திகள். பைங்குளம் கூட்டாலுமோடு அருள்மிகு பத்ரீஸ்வரி தேவஸ்தான சித்திரை திருவிழாவில் இன்று மாலை 6:30 தீபாராதனை, இரவு 9 மணிக்கு அம்மன் பவனி வருதல்.

வல்லன் குமாரன் விளை அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் வரிசாபிஷேகம் மற்றும் சித்திரை கொடை விழாவில் இன்று இரவு மணி 7:15 தீபாராதனை, 10 மணிக்கு அம்பாள் புஷ்ப வாகனத்தில் பவனி வருதல், நாளை காலை 7 மணிக்கு தீபாராதனை. குலசீகரம் காவஸ்தலம் அருள்மிகு புத்தன் தெரு முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவில் இன்று மாலை 6:30 பூஜை தீபாராதனை. பிள்ளையார்புரம் அருள்மிகு தேவி முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவில் இன்று இரவு 7:30 அம்மன் வாகன பவனி, இரவு 11 மணிக்கு உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம், இன்று இரவு மணி 12:30 பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜையை.

மேலச்சங்கரன் குழி, ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில், அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில், ஜீர்ணோத்தாரண புனர் ஆவர்த்தன அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7 பஜனை, நாளை காலை 6 பூஜை. எறும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருநிழல் தாங்கல் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று இரவு 8 ஐயாவுக்கு பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு. புத்தளம் பொறுத்தட்டு விலை ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் இன்று இரவு 7 சரவிளக்கு மணி. உகப்பெருக்கு ஐயா வைகுண்டர் ஆதிசேஷ வாகனத்தில் வலம் வருதல் இரவு 9 நாளை காலை 5 பணிவிடை உகப்பெருக்கு.

ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் நாளை காலை 6:30 முதல் திருவிருந்து திருப்பலி.

0: கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மிப்போது 6:15. திரைசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் வேட்டை.

திரையிசை கேட்டோம். நேரம் இப்போது 6:20. ஆகாசவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101.

0: புனித ஜோசப் சட்ட கல்லூரி குமாரபுரம் ஆரல்வாய் மொழி.
1: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
2: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
3: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
4: இயற்கையின் மனம், தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தூய்மையின் நம்பிக்கை,
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
5: தொடர்புக்கு
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
5: செண்பகராமன் புதூர்,
4: செல்
5: 7305-36-5016.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
6: கல்வி சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
8: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
6: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
8: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு

0: சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
1: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி,
0: விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள், இளங்கலையில்
1: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
0: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
0: மைக்ரோ பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்,
1: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
1: இங்கிலீஷ், காமர்ஸ்.
0: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரு இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
8: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
9: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
10: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
9: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
10: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
9: தடிகாரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. Phone 9442077704.
10: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.
11: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
12: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
11: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
12: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
11: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
12: Phone 7358 7375 8.
13: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால், கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இத்தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததையடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து

ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தலுக்கு பிந்தைய அஇஅதிமுகவின் நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிலையங்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாக கூறினாா்.

0: செயல்பட்டு வருவதாக கூறினார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் இசிஐ நெட் செயலி முக்கிய பங்கு வகித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை இதுவரை 10 கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக எண்ணிக்கையில் இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் April 8 முதல் 11 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதிலும் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய தினத்தில் கடும் வெயில் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், மன்னார்குடி, லெட்சுமாங்குடி, பொதக்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நங்போங் கங்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷன் முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பால் நிவேஷும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டாப் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. +2 தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40

நீங்களே திரு இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் தென்றலே என்னைத் தொடு.

உதவியும் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் இப்போது 6:46. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் கவிக்குயில்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:30 உழவர் உலகம். இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கருங்குளத்தான் விலை எஸ் ராஜாத்தி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் அசோஸ் பயிர் இல்லத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவக்குமார் அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்வு இப்போது 7 மணி.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: திரைசியில் இனிவரும் பாடலின் படம் சமர்.

0: எம் செல்வராஜ் அவர்கள்.
1: பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புண்ணியதலமான அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோவிலில் சித்திரை பேருந்திருவிழா கடந்த 29ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தள்ளி திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் கி. சிவக்குமார்

0: 90,852 வாக்குகள் பெற்று இவருக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமியை விட 14,393 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற தாவேக சிவகுமாருக்கு தேர்தல் நடத்த அலுவலர் அனிதா வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கினார். இதேபோல் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் சாசி சிவசங்கர் 87,237 வாக்குகள் பெற்று இவருக்கு அடுத்தபடியாக வந்த இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரண்யாவை விட 15,557 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சிவசங்கருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்திவேல் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார். கோடை விளைவின் போது நன்கு ஆழமாக உழுதும் போது கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் மாறும். இதனால் மண்ணில் உள்ள சத்துக்கள் சீராக பரவுவதால் சத்து பற்றாக்குறை குறைய வழி ஏற்படுகிறது. கோடை உழவு செய்தால் பயிர்களை உண்ணும் மற்றும் பல நோய்களை கட்டுப்படுத்தும் பூச்சிகளின் முட்டைகள் மண்ணிற்கு கீழ் உள்ள கூட்டுப்புழுக்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தால் அழிக்கப்பட்டு அடுத்து சாகுபடி செய்யப்படும் பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறைய வழிவகை ஏற்படும். மேலும் கோடை நிலத்தை உழவும் போது கோடை மழையால் கிடைக்கும் கோடை நீர் மண்ணுக்குள் சென்று காற்றோட்டத்தை அதிகமாக்குவதுடன் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை பெருக்கி மண் வளம் காக்கும். எனவே விவசாயிகள் கோடை உழவு செய்து விவசாயம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வரும் நாட்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வெயிலின் அளவு 41 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நண்பகல் 12 முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்த்திட வேண்டும். வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக் குறைவு ஏற்படும் நிலையில் உடனடியாக அரசு மருத்துவ அணுகி சிகிச்சை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நா மெருநாளினி தெரிவித்துள்ளார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர், பொதுப்பணி, தொழில்நுட்பம், டிராஸ்மன், எழுத்தர், பண்டைய காப்பாளர், தொழில்நுட்பம் போன்ற பணியிடங்களுக்கு பொது நுழைவுத் தேர்வுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வரும் ஜூன் 1 முதல் 15 வரை தேர்வு நடைபெறுகின்றன. இத்தேர்விற்கு பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த 17.5 முதல் 22 வயதுக்குட்பட்ட திருமணமாகாத ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் அதற்கான இணையதளத்தில் வரும் 10 விண்ணப்பிக்க வேண்டும். ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலை பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்ப்ராய்டு, பேப்ரிக், ஓவியம், சணல் பொருள் தயாரிப்பு, காஸ்டம் ஜுவல்லரி மற்றும் துரித உணவு தயாரிப்பு தொழில் பயிற்சிகள் இருபாளருக்கும் இலவசமாக அளிக்கப்பட உள்ளது. பயிற்சி பெறுவோருக்கு இலவசமாக உபகரணங்கள், சீருடை, மதிய உணவு, தேநீர் மற்றும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. மேலும் பொருளாதார உதவி மற்றும் வங்கி கடன் பெற்று உடனடியாக தொழில் தொடங்க ஆலோசனை வழங்கப்படுகின்றன. 19 வயதுக்கு மேல் மற்றும் 50 வயது குறைவாக உள்ள எழுத படிக்க தெரிந்த சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் உள்ளவர்கள் கிராமிய சுய வேலைப்பு பயிற்சி மைய இயக்குநர் அலுவலகத்தில் தகுந்த ஆவணங்கள் மற்றும் 3 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் வரும் 13 விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அம்மைய இயக்குனர் முருகையன் தெரிவித்துள்ளார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் சேர்பவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் இல்லாமல் இலவசமாக படிக்கலாம். நடப்பு கல்வியாண்டிற்கான இலவச மாணவர் சேவைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு வரும் 20ஆம் தேதி முதல் மே 18 வரை நடைபெறுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர், ஆண்டு வருமானம் 2 லட்சம் குறைவாக உள்ளவர்கள், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழை கொண்டு அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பித்து இலவச சேர்க்கை பெற்று பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் நா மெருநாளினி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவு

உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் தெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் இரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு லோ டாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின்போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்குவங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், கொல்கத்தா காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இந்த மாற்றங்கள் சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுவதோடு கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். ஜப்பானுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிமி ஒனோடாவுடன் நடத்திய பேச்சுக்களின்போது அவர் இதனை தெரிவித்தார். ஆராய்ச்சிப் பணிகளை கூட்டாக மேற்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார்.
மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு

0: சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைபாடுகளே காரணம் என தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 100,000-க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபேஸ் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்போக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குண்டாஸ் கவுல் சந்து உட்பட 3 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் தெபேஸ் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. திரையிசை. கேட்பதற்கு முன்

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
5: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
6: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகம் பங்கேற்பவர் கருங்குளத்தான் விளை ராஜாத்தி அவர்கள், நொடிகளில் சில நுட்பங்கள், அசோஸ் பயிரளத்தின் முக்கியத்துவம், பேச்சிப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
0: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: உழவர்தான் நமது உழைப்பாளர். உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் உண்ணும் உணவான சோற்றில் கை வைக்க முடியும். உழமாற வாழ்த்துவோம் உழவனின் சேவையை.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க, இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: என் பேர் ராஜாத்தி, நான் கருங்குளத்தான் விளை ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் வந்து கோழி வளர்க்கறேன், மண்புழு உரம் தயாரிச்சிட்டு இருக்கேன்.
3: கோழி வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. கோழி எத்தனை வருஷம் வளர்த்துட்டு இருக்கீங்க?
4: கோழி 10 வருஷம் வளர்த்துட்டு இருக்கேன்.
3: இப்ப கோழியில என்ன வெரைட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க?
4: நாட்டுக்கோழி, ஃபுல்லா நாட்டுக்கோழி தான்.
3: எத்தனை வச்சிருக்கீங்க?
4: 200 கோழிகிட்ட
3: வச்சிருக்கீங்க. இப்ப அதுவும் நீங்க வந்து குஞ்சு பொறிக்க வச்சு அந்த குஞ்சுகளை விற்பனைக்கு அனுப்புறீங்களா, இல்லைன்னா முட்டை விற்பனை பண்றீங்களா, இல்லைன்னா கோழிகளும் விற்பனைக்கு அனுப்புறீங்க?
4: கோழி தான் விற்பனைக்கு பண்றோம். நாங்க குஞ்சு எடுத்து விட்டு வளர்த்து விற்பனை பண்ணோம்.
3: எல்லாமே நாட்டுக்கோழி தான்.
4: ஆமா.
3: இப்போ நிறைய பேர் வந்து நிறைய கிராஸ் கோழிகளும் நிறைய வாங்கி விட்டு வளர்க்குறாங்க. நீங்க ஏன் நாட்டுக்கோழி மட்டும் வளர்க்குறீங்க?
4: நாங்க எங்க வீட்டில் வளர்த்த நாட்டுக்கோழிலே முட்டை வச்சு அடை வச்சு எடுத்து விட்டுறோம்.
3: இப்போ இதுல ஒரு வருமானம் இருக்கா?
4: ஆமா.
3: இப்போ இந்த கோழி கவனிக்கக்கூடிய முறைகள் எல்லாம் எப்படி, கஷ்டமா ஈஸியா, இல்லைன்னா இப்போ இந்த கோடை வந்திருக்கு, இந்த சமயங்களில் கோழிகளுக்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் எப்படி கவனிக்கிறீங்க?
4: கோழி வந்து நம்ம நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி எல்லாம் வைக்கணும். தீவனம்லாம் போட்டு கொஞ்சம் அது உடம்பு சரியில்லாம வர்ற மாதிரி இருக்க மாதிரி பப்பாளி இலை, முருங்கலை அதெல்லாம் போடணும். சின்ன உள்ளி அதெல்லாம் வெட்டி போட்டு அப்படி பார்த்துக்கணும்.
3: இப்போ அடக்காக்க வைக்கிறது இங்கு பெட்டில் வைக்கிறீங்களா, இல்லைன்னா இயற்கை முறையில் தானே?
4: இல்லை, நாங்கள் வந்து தனியாக கோழி வச்சு முட்டை வச்சு வைக்க.
3: இப்போ சிலவங்க வந்து ஒரு 4-5 கோழி சேர்த்து ஒவ்வொன்றிலையும் 12-13 முட்டையெல்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி, ஒரு கோழியில தான் வைக்கிறீங்களா, இல்லைன்னா 4-5 கோழி சேர்த்து அடக்காக்க வைக்கிறீங்களா, எப்படி?
4: நாங்கள் ஒரு கோழியில 13 முட்டை வைப்போம். அப்படி 2 கோழி ஒரே நாளில் வச்சு 2 குஞ்சும் எடுத்து ஒரு ரூமில் விட்டு அதில் லைட்டு போட்டு விட்டுருவோம். லைட்டு போட்டு விட்டு தாய் கூட விடதில்லை, தனியா தான் அப்படி வளர்த்து.
3: அப்படியா? தாய் கூட விடதில்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லையா?
4: இல்ல, லைட் போட்டிருப்போம். ஒரு லைட்,
3: அதனால குஞ்சுகளே தனியா நின்றுரும், தாய் தேடாது. தாய் கோழிகளுக்குமே குஞ்சு தேடாதா?
4: தனியா விட்டுருவோம்,
3: உடனே பிரிச்சிருவீங்க.
4: ஆமா,
3: அதனால தேடாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இப்ப ஒரு நாள் அந்த கோழிகளை கூட விட்டாலும் அந்த கோழிகள் வந்து அந்த குஞ்சு தேடும்.
4: அதனால நாங்க அன்னைக்கு நைட்டே எடுத்து மாத்தி விட்டு.
3: அது எத்தனை நாள் வரைக்கும் அந்த லைட்ல போட்டு வளர்க்குறீங்க?
4: லைட்ல 1 மாசம் வரை போட்டிருப்போம். அப்புறம் அடுத்த குஞ்சு பொறிச்சோடனே அதுல விட்டுட்டு இதை மாத்தி அடுத்த கூட்டில விட்டுருவோம். ஒரு 2 மாசம் வரை கூட்டில போட்டு வளர்த்துட்டு தான் வெளியே விடுது.
3: அப்போ அது எவ்வளவு வளர்ச்சி இருக்கும் அதுக்கு?
4: ஒரு ஜோடி 150 ரூபா 200 ரூபா அப்படி கொடுக்க அளவுக்கு வளர்ந்துரும்.
3: அந்த டைம்லயும் கொடுக்குறீங்க?
4: கொடுக்கும்.
3: அப்படி வேற வந்து வளர்க்கறதுக்கு கேட்டாலும் கொடுப்பீங்க?
4: இல்லாம பெரிய கோழியானு சேவல்லாம் பெருசானு கொடுப்போம்.
3: இப்போ நீங்க அடகாக்க வைக்கும் போது வந்து இந்த இது சேவலா வரும், இது வந்து பெடக்கோழியா வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்க, தெரிஞ்சு வைக்கிறீங்களா, இல்லைன்னா எல்லா முட்டையுமே வைப்பீங்களா?
4: எல்லா முட்டையும் வைப்போம், தெரியாது. அது பொறிச்ச பிறகுதான், அதுவும் 1 மாசம் ஆன உடனே தான் அப்படி தெரியும்
3: சேவலா அது பெடக்கோழியான்னு தெரியும்.
4: ஆமா.
3: இப்போ நீங்க இந்த கோழிய அடக்காக்க வைக்கும் போது வந்து எப்படி முட்டையை செலக்ட் பண்றீங்க? இந்த முட்டை வந்து நம்ம வச்சா இது வந்து குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு அந்த முட்டையை வந்து எப்படி நீங்க அதை பிரிச்சு வைக்கிறீங்க?
4: அது செலக்ட் பண்ணி வைக்கிறது இல்ல, கோழியோட பந்திசா எடுத்து வச்சு ஒரு பாக்ஸ்ல அரிசி வச்சிருப்பேன், அதுல பறக்கி வச்சிருவேன். அசையாம குலுங்காம அப்படியே வைக்கிது வச்சு எல்லாம் வைப்பேன். எல்லா கோழியுமே எனக்கு பொறிச்சிரும்.
3: இது வரைக்கும் பொறிக்காம இருந்தது இல்ல,
4: 13 முட்டை வச்சா 12-11 அப்படி வரை பொறிச்சிரும்.
3: ஏதாவது ஒன்னு ஒவ்வொரு நாள் விடக்கூடிய முட்டையை நீங்க சேர்த்து சேர்த்து வச்சு அந்த அரிசியில வைக்கிறதுனால முட்டைக்கு வந்து ஃபால்ட் எதுவும் இல்லையா?
4: இல்ல, 2-3 கோழி உடம்புல அதுல உள்ள முட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு 13 முட்டை வந்தோம்னா அடைச்சிடும்.
3: அது வரைக்கும் முட்டை வெளியே இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த மண்புழு உரம் வந்து கிட்டத்தட்ட நான் 20 வருஷமா வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இது வந்து நீங்க எங்க

0: இது வரைக்கும் பொறிக்காம இருந்ததில்லை.
1: இல்லை 13 மட்டும் வச்சா 12 11 அப்படி வர பறிச்சிரும்.
0: ஏதாவது ஒன்று ரெண்டு
1: ஒன்று
0: அப்படி
1: ரெண்டு தான்
0: ஃபால்ட்
1: ஜடை
0: இருக்கும்.
1: வரும்.
0: ஒவ்வொரு நாளும் விடக்கூடிய முட்டையை நீங்கள் சேர்த்து சேர்த்து வச்சு அந்த அரிசியில் வைக்கிறதுனால முட்டைக்கு வந்து ஃபால்ட் எதுவும் இல்லையா?
1: இல்லை, 2 கோழி 3 கோழி விடமுல, அதில் உள்ள முட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு 13 முட்டை வந்தோம்னா அடைச்சிடுவோம்.
0: அது வரைக்கும் முட்டை வெளியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இந்த மண்புழு உரம் வந்து கிட்டத்தட்ட நான் 20 வருஷமாக வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. இது வந்து நீங்கள் எங்கேயாவது பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் அந்த மண்புழு உரம் வச்சுருக்கீங்களா? எங்கே பயிற்சி எடுத்தீங்க? அது எப்படி வந்து அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நாங்கள் வந்து 20 வருஷமாக மண்புழு உரம் தயாரிச்சுட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரங்க வேந்த கேந்திரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே வந்து பயிற்சி கொடுப்பாவ. அதை பார்த்துட்டு வந்து வீட்டில் நீனும் அந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் அதுக்கு நமக்கு இடம் இருக்கிறதுனால அந்த இதை பண்ணலான்னு தொட்டியெல்லாம் கட்டி பண்ணிகிட்ருக்கோம்.
0: இத்தனை வருஷமாக நீங்கள் மண்புழு உரம் தயாரிச்சுட்டு இருக்கீங்க?
1: 20 வருஷமாக தயாரிச்சுட்டு இருக்கோம்.
0: இன்னைக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்கா மண்புழு உரத்துக்கு?
1: ஆமாம்,
0: நிறைய பேர் வாங்குறாங்களா?
1: ஆமாம், நிறைய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. 1 கிலோ 15 ரூபா வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். புழு 800 ரூபா வச்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
0: புழுவும் நீங்களே கொடுப்பீங்க, விற்பனை கொடுக்குறீங்க?
1: ஆமாம்.
0: தொட்டி இதெல்லாம் கெட்டி பராமரிக்கிறேன்னு சொன்னீங்க. தொட்டி வந்து எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் வேணும், அதுக்குள்ளாடி என்னென்ன விஷயங்கள், அதாவது மண் பரப்பணுமா, அதுல என்ன போடணும், அது எப்படி வந்து அது மண்புழு உரம் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்க.
1: 10 அடி நீளத்துல 4 அடி உசரத்துல தொட்டி கட்டணும். தொட்டி கட்டி அதுக்கு ஒரு மடை வச்சிருக்கணும், அந்த வேஸ்ட் தண்ணி வெளியே போகணும். அப்புறம் சுத்தி வந்து ஒரு இரும்பு போகாம இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு இது கட்டியிருக்கணும். கெட்டி அதுல தண்ணி விட்டுருப்போம். தண்ணி இருந்தால் அதில் இரும்பு போகாது. நம்ம இரும்பு வந்து புழுவை கடிச்சிரும், அதனால இரும்பு போகாமல் பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த தொட்டியில் மண்ணெல்லாம் போடண்டாம், கரம்பல் அடுக்கணும். கரம்பலை வந்து மலர்த்தி ஒத்து ஒத்தையா அப்படி அடுக்குவோம்.
0: தேங்கில உள்ள வேஸ்ட்டு முழுசாவே அதை எடுத்து அடுக்கிடலாமா?
1: நம்ம உரிச்ச கரம்பல் இருக்கும்ல, கரம்பலை அப்படியே அடுக்கும்,
0: அப்படி முழுசாவே
1: அடுக்கிடலாம். மலர்த்தி அடுக்கும் அந்த வேஸ்ட் தண்ணி வந்து
0: விரிச்சு அடுக்கணும்.
1: ஆமாம், கிலோ அப்படி போடுறது மாதிரி அப்படி அடுக்கணும். நம்ம வந்து காஞ்சியும் இருக்காது, அந்த தண்ணி வந்து கெட்டி நிக்காது, அப்படி போகணும்.
0: வடிஞ்சு போகிற மாதிரி
1: அந்த மடை வச்சிருப்போம்ல, அப்படியே போனோம். அது வந்து ஒவ்வொரு லேயரா போடுவோம். சருகு போடுவோம், காஞ்ச சருகு தான் போடணும், பச்சை போடக்கூடாது. சருகு போடுவோம், அப்புறம் சாணியை நல்லா குறுகுறா கலக்கி அப்படி தொளிச்சு விட்டுருவோம். தொளிச்சு விட்டுட்டு அடுத்தம் ஒரு லேயர் போடுவோம். அப்படி ஒரு 4 லேயர் போடுவோம்.
0: சருகு சாணி அப்புறம் வந்து அந்த தென்னங்கொதும்பு.
1: தென்னங்கொதும்பு லாஸ்ட் கீழே போடுதுதான்,
0: முத போடாது, அதுக்கு ரெண்டா போட
1: போடண்டாம். சாணியும் சருகும் கலக்கி ஊத்தி அப்படி வச்சிருப்போம். அந்த தொட்டி ஃபுல்லா ஆன இப்படியும் பாதி தொட்டிக்கிட்டு வந்துடும். நினைக்கணும், நல்லா நினைக்கணும். ஒரு 15 நாள் வரும் தண்ணி,
0: வெறும் தண்ணி காலையில தொளிச்சு விடணுமா?
1: இல்லை, நல்லா நினைக்கணும். ஓசிச்சு நல்லா நினைச்சிருவோம். நினைச்சா அந்த சூடு ஆறும், சருகுலாம் சூடாவளும் ஆறணும். ஆறி அந்த வேஸ்ட்டு தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்பிறவு நம்ம சூடாறிட்டானே அப்படி கிண்டி பார்க்கணும் லேசா. பார்க்கும்போது சூடு இருக்காது. சூடு இல்லைன்னா புழு விடலாம். ஒரு தொட்டிக்கு 2 கிலோ புழு விடுவோம். 2 கிலோ புழு விடு.
0: அது எவ்வளோ நாள் நீங்கள் அந்த சூடு இருக்கான்னு அதை பார்த்துட்டு அதில் அந்த லேயர்லாம் போட்ட பிறகு புழு விடுறீங்க?
1: லேயர்லாம் போட்ட பிறகு ஒரு 15 நாள் தண்ணி நினச்சி அந்த சூடு ஆறின பிறகு தான் புழு விடுவோம்.
0: சூடு ஆறிட்டானு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: அப்படி கை வச்சு கிண்டி பார்க்கும்போது நமக்கு சூடு இருக்கா இல்லையாங்க தெரியும். அதில் புழு விடுவோம். புழு விட்டு நமக்கு வந்து மேலே கவர் பண்ணது வலையில் கவர் பண்ணிடணும். இல்லைன்னா எலி போயிடும், இப்படி கோழி கிண்டிடும். எங்களுக்கு கோழியெல்லாம் நிற்கிறனால அது கிண்டிடும். வலை போட்டிருக்கணும், எலி போகாமல் வலை போடணும். இல்லைன்னா எலி பூவெல்லாம் பறக்கிட்டு போயிடும். போட்டு வச்சுருப்போம். அப்புறம் சைடில் தண்ணி விட்டுருவோம், இரும்பும் போகாது. அப்படி பாதுகாப்பாக வைக்கணும். டெய்லி நினைக்கணும், புழு விட்ட அப்புறம் டெய்லி நினைக்கணும்.
0: நினச்சிட்டு அந்த வலையை போட்டு மூடிடுவீங்க?
1: ஆமாம், நினைக்கணும். சாணி இருக்கா, சாணி கலக்கி தொளிக்கலாம். சாணியும் கலக்கி ஊற்றுவோம். அப்படி ஊற்றி வச்சுட்டு ஒரு 3 மாதம் வரை அப்படியே பார்க்கணும். அதுக்கப்புறம் உரம் ரெடி ஆயிரும். அதுக்கு இடையில வந்து யாரும் புழு கேட்டாலும் நாங்கள் எடுத்து கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு 8 தொட்டி இருக்கு. புழு வந்து இதே மாதிரி யாராவது பண்ணாவுன்னு சொன்னா அவங்க வந்து புழு கேட்பாவ, அதுங்க எடுத்து கொடுப்போம். 3 மாசம் ஆனோம்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா தண்ணி நினைக்க கூடாது. ஒரு 15 நாள் தண்ணி நினைக்காம அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு அந்த உரத்தை அள்ளி பார்த்தா ஜீரகம் மாதிரி அழகா இருக்கும். அப்படி ஒட்டது மாதிரி இருக்காது, பள்ளி
0: திரு திருன்னு இருக்கும்.
1: ஆமா, அதை அள்ளி வந்து நம்ம வெயில்ல போடக்கூடாது. இணல்ல வாடை போட்டு அதில் புழுவெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு இதை அரிக்கணும். அரிப்பில் அரிச்சு இந்த கப்பி எல்லாமே அடுத்த தொட்டியில் தட்டுவோம். அப்போ இதில் புழு பொடி புழு முட்டை எல்லாம் இருக்கிறதெல்லாம் அடுத்த தொட்டியில் தட்டுவோம். அடுத்த தொட்டியில் அதே மாதிரி நம்ம தண்ணி அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த உரத்தை வந்து நம்ம சாக்கில் அடைச்சி வச்சுருவோம். 1 கிலோ 15 ரூபான்னு வச்சு விலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: ஒரு சாக்குன்னா அதில் எத்தனை கிலோ இருக்கும்?
1: 20 கிலோவும் இருக்கும், 25 கிலோ அப்படி போட்டு வச்சுருவோம். அது வந்து வாங்குவாங்க.
0: இப்போ நீங்கள் 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கனால எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த உரம் வீட்டில் இருக்குன்னு தெரியும். அதனால ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்களா?
1: ஆமாம், இந்த மாடி தோட்டம் வச்சிருக்கவே எல்லாம் வந்து வாங்குவ. அப்புறம் மரத்துக்குன்னு வைக்கவே நிறைய வாங்குவ. அது ஒரு மரத்துக்கு 20 கிலோ வைக்கணும், அதனால டன் கணக்கில் வாங்குவ.
0: அந்த அளவுக்கு உங்களுக்கு உற்பத்தி இருக்கா?
1: இருக்கு, நாங்கள் எங்களுக்கு 8 தொட்டி இருக்கு. மாத்தி மாத்தி எப்போ கேட்டாலும் உரம் கொடுப்போம்.
0: அந்த அளவுக்கு இருக்கு?
1: இருக்கு.
0: இப்போ 8 தொட்டி இருக்குன்னா ஒரு தொட்டிலேருந்து

0: நமக்கு எவ்வளோ உரம் நார்மலாக கிடைக்கும், ஒரு
1: ஆயிரம்
0: நாலு லேயர் போடும்போது
1: ஆயிரம் கிலோ
0: வரும்
1: வரும்.
0: ஒரு தொட்டிலிருந்தே.
1: ஆமாம்
0: அப்போ அதுக்கு நிறைய சருகு நிறைய அந்த இதெல்லாம் வேணும், கொதும்பு இதெல்லாம் வேணும்.
1: ஆமாம்.
0: அப்போ அதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க?
1: எங்களுக்கு வீட்டுக்கிட்ட இருக்க தோப்பில் இருந்து அப்படி அள்ளி போடுவோம். அதான் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தொட்டியில் முடிஞ்சால் ஒரு தொட்டியை நிறைக்கணும். பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு, வருவா எங்களுக்கு ஹெல்ப்புக்கு. அவ்வளோ கொஞ்சம் அறுவெல்லாம் அள்ளி தருவா. அதனால் நாங்கள் ஒரு தொட்டியாக நிறச்சிட்டு இருக்கோம். இப்போ கூட ரெண்டு தொட்டியில் உரம் எடுத்தோம். ஒரு மாதம் ஆச்சு எடுத்து எடுத்துட்டு. ஆனால் உரம் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு இப்போ ரெண்டு தொட்டி காலியாக கிடக்கு. அதில் சருவள்ளி போட்டுட்ருக்கோம். அப்புறம் தென்னை ஓலை, வீட்டில் உள்ள தென்னை ஓலைலாம் ஈக்க கிழிச்சி எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த ஓலையை மட்டை போடாமல் ஈக்கும் இல்லாமல் போடுவோம். போட்டு அதுவும் போட்டு சாணி
0: காஞ்சதாட்டு போடுவீங்க?
1: ஆமாம், பச்சைனி எதுவுமே போட மாட்டோம். காஞ்ச சருகு,
0: அதை காய வைப்பீங்க?
1: காஞ்ச ஓலை இருக்கும்ல, அதை வெட்டி அதில் ஈக்கு எடுத்துட்டு
0: அதையும் போடுவீங்க?
1: அதை வெட்டி போட்டுருவோம்.
0: மற்றபடி சருகு வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்குமா? பக்கத்து இடத்துல இருந்து எடுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா?
1: இல்லை இல்லை, மாமரம்லாம் நிறையா நிற்கும், அதனால யாரும் எதுவும் சொல்லதில்லை.
0: ஏன்னா அந்த சருகு எடுத்தால் அவங்களுக்கு அந்த இடம் கிளியர்ல
1: கிளியராக
0: ஆகும்,
1: இருக்கும், இடங்களும் சுத்தமாயிரும். அதனால
0: உங்களுக்கும் தேவைப்படும்,
1: தேவைப்படும்,
0: அதனால எடுத்துருவீங்க?
1: ஆமாம், அது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம்
0: ஒரு லேயர் போட்டு எத்தனை மாதம் கழிஞ்ச உடனே நமக்கு வந்து நல்ல ஒரு மண்புழு உரம் தயாராயிட்டான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, அது எவ்வளோ நாள் ஆகும்?
1: 3 மாதத்துல ரெடி ஆயிரும். ஒரு தொட்டி ரெடியானா அப்புறம் நம்ம காய விட்டுறணும். ஒரு 15 நாள் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உரம் எடுக்கணும். 4 மாதம் கரெக்டாக வந்துடும்.
0: இப்போ வந்து இந்த மண்புழு உரம் நீங்கள் வந்து ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நீங்கள் மண்புழுவை போடணும் அதில்?
1: நம்ம 15 நாள் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆறுன உடனே புழு விட்டுற வேண்டியதுதான்.
0: 15 நாள்லேயே விட்டுடலாம்?
1: விட்டுடலாம், விட்டு அது புழு எடுக்கணும்னா நம்ம யாரும் கேட்டால் வர எடுத்து கொடுக்கலாம்.
0: அந்த
1: பெருவீரம்,
0: அதுக்குள்ளே பெருவீரம்
1: பெருவீரம் நம்ம 2 கிலோ புழு விட்டா எப்படி 4 கிலோ 5 கிலோ எடுக்கலாம். அவ்வளோ புழு வந்துடும்.
0: இப்போ இந்த புழு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து வாங்கினீங்க?
1: நாங்கள் வேணுந்த கேந்திரத்துலேருந்து வாங்கினோம்.
0: அங்கே விலைக்கு வாங்கினீங்களா?
1: ஆமாம்,
0: இப்போ வந்து
1: வச்சுருக்காங்க.
0: இப்போ ஒரு தொட்டிக்கு நமக்கு கிட்டத்தட்ட 2 கிலோ புழு தேவை இருக்கு.
1: 2 கிலோ
0: இப்போ 2 கிலோவுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்?
1: நாங்கள் வாங்கும்போது 400 ரூபா 500 ரூபா அப்படி தான் இருந்து, இப்போ 800 ரூபா வரை இருக்கு
0: 1 கிலோ புழு. அது வந்து புழுவுக்கு வெரைட்டி இருக்கா இல்லைன்னா நம்ம நாட்டு புழுவா? அது என்ன புழு? அது
1: நாட்டு புழு இல்லை, ஆப்பிரிக்கன் வெரைட்டி. அது புழுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், லேசாக நீல கலர் அடிச்சுட்டு. 1 கிலோவில் 400 புழு அவ்வளோக்குள்ள தான் இருக்கும், அவ்வளோ பெரிய புழுவாக வந்துடும்.
0: அந்த வெரைட்டி தான் போடணுமா இல்லைன்னா நம்ம நாட்டு புழுவெல்லாம் போட்டால் சரி வராதா?
1: நாட்டு புழு சரி வராது.
0: ஏன் அப்படி?
1: அதுதான் நல்லா சாப்பிட்டு நல்லா புழுக்கெல்லாம் போடும்.
0: இது ஆப்பிரிக்கன் வெரைட்டி.
1: வெரைட்டி
0: அது நீங்கள் வந்து முதல் தடவை 2 கிலோ வாங்கினதான், அப்புறம் உங்கள் இடத்துலேருந்தே உற்பத்தியாகி அதை நீங்கள் விலைக்கும் கொடுக்குறீங்க, உங்களுக்கும் தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ 5 கிலோ வந்துன்னா இப்போ வெளியில் யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதுலேருந்தே எடுத்து எடுத்து விலைக்கும் கொடுத்துருவீங்க?
1: ஆமாம்.
0: அது எப்படி எடுப்பீங்க? அது மண்ணோடி மண்ணாக மிக்ஸாகலாம் இருக்கும், அதை எப்படி செலக்ட் பண்ணி எடுப்பீங்க?
1: அது நம்ம கிண்டி கிண்டி எப்படி எடுத்துடலாம். அது வந்து ஒரு தொட்டியில் போட்டிருக்கோம்னா நம்ம வந்து ஒரு 2 மாதம் கழியும் போது அது மேலே இருக்க அவ்வளோ கீழே தான் இறை இருக்கும், இலையெல்லாம் இருக்கும், மேலே இருக்க அவ்வளோ சாப்பிட்றோம். சாப்பிட்டு அதில் இருக்கிறதுல நம்ம கிண்டும் போது அப்படி கிடச்சிரும், அது கஷ்டமாட்டம் இருக்காது.
0: உங்களுக்கு எடுக்க வசதியாக தான்
1: வசதியாக இருக்கும், புழுக்க மாதிரி தானே இருக்கும். அப்போ கிண்ட கிண்ட அப்படி எடுத்துகிட்டே இருப்போம், பெரிய புழு பார்த்து அப்படி எடுத்து கொடுத்துருவோம்.
0: இப்போது எவ்வளோ நாளைக்கு இருக்க ஒரு தொட்டியிலேருந்து நீங்கள் புழு வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாள் கணக்கு உங்களுக்கு இருக்கா?
1: அப்படின்னு இல்லை, ஒரு தொட்டிலையாக மாற்றி மாற்றி அப்படி எடுத்து கொடுத்துட்டே தான் இருப்போம்.
0: இப்போ இந்த 2 கிலோ புழு போட்டுட்டு அது பல்கி பெருகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
1: அது ஒரு 2 மாதம் உள்ளக்குள்ள, 2 மாதம் வரை எடுக்கும், கிண்ட ஒன்றும் செய்ய மாட்டோம், தண்ணி நினைச்சிட்டே இருப்போம். அதுக்கு பிறகு யாரும் கேட்டால் எடுத்து கொடுப்போம்.
0: இப்போ மண்புழு போட்ட பிறகு தண்ணி ஃபுல்லாகவே ஓசை விட்டு அடைப்பீங்களா இல்லைன்னா தொளிச்சு தான் விடுவீங்களா?
1: ஓசை விட்டு ரொம்ப அடிக்க மாட்டோம், லேசாக லேசாக நினைப்போம். சாணி கலக்கி அப்படியே தொளிச்சு விட்டுருவோம், சாணி இருக்கிறதுனால அதுவும் தொளிச்சு விட்டுருவோம்.
0: இப்போ இந்த 3 மாதமும் நீங்கள் ஃபுல்லாகவுமே அந்த சாணி தொளிச்சு தண்ணியை அடைச்சி அதை பராமரிச்சுட்டே தான் இருக்கணுமா?
1: ஆமாம்,
0: டெய்லியுமே
1: டெய்லி நினைக்கணும்.
0: டெய்லினா இப்போ வச்சு டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் தண்ணி நினைப்பீங்க?
1: நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோழி எல்லாம் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இதில் வர்றது. அப்போ நமக்கு வந்து மேலே கூரை கட்டணும், வெயில் வந்து.
0: நீங்கள் மாடியிலே வச்சுருக்கீங்க?
1: இல்லை, வெளியே தோப்புக்குள்ளே தான் இருக்குது, கூரை கட்டியிருக்கணும், ஓலை கூரை. அப்போ தான் அதுக்கு சூடு
0: வேண்டாம்,
1: வேண்டாம்
0: ரொம்ப சூடு வேண்டாம்,
1: சூடு வேண்டாம். குளுமையாக இருந்தால் நிறைய புழு இருக்கும். இந்த வெயில் நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், உற்பத்தி ஆகுதே கம்மியாக தான் ஆகும். அதனால பெரிய கூரை ஆட்டு அழகாக ஓலை செட்டு கட்டியிருக்கோம்.
0: கெட்டி தான் அதெல்லாம் வந்து அந்த 8 இது வச்சுருக்கீங்க?
1: வச்சுருக்கோம்,
0: தொட்டியும் வச்சுருக்கீங்க?
1: ஆமாம்.
0: இப்போ தொட்டினா நீங்கள் வந்து சிமெண்ட் தொட்டியா இல்லைனா சிலவங்க வந்து அந்த கேரி பேக் மாதிரி அப்படி ஒரு தொட்டியும் நிறைய பேர் வச்சு அதுலேயும் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்களா? நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க?
1: அப்படியே ஒன்று வச்சுருக்கோம், கேரி பேக் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் பிளாஸ்டிக்கில் ஒரு அது கேந்திரத்தில் தான் அதை ரெடி பண்ணாங்க, அதில் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் தொட்டி வந்து சிமெண்ட் கல்லில் தொட்டி கட்டி, சிமெண்ட் கல்லில் தொட்டி கட்டி 2 தொட்டி வச்சுருக்கோம். செங்கல்ல கட்டின 4 தொட்டி வச்சுருக்கோம்.
0: இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ எல்லாத்துலேயுமே உரம் ஒரே மாதிரி தான் கிடைக்குமா, இல்லைன்னா அதில் சிமெண்ட் தொட்டியில் வேறு மாதிரியும் பிளாஸ்டிக் தொட்டியில் குறவாட்டும் அந்த மாதிரி கிடைக்குமா?

0: பிளாஸ்டிக் எல்லாம் சின்னது, அது வந்து 10 அடி நீளம்ல, அதனால அதில் 1000 கிலோ அப்படி வரும். இது வந்து ஒரு 500 கிலோ அப்படி தான் வரும், 500 வரும். அந்த சின்ன பிளாஸ்டிக்கில் வந்து அதை விட கம்மியாக தான் வரும்.
1: அதனால அந்த தொட்டி சைஸை பொறுத்து தான்,
0: சைஸை பொறுத்து
1: நமக்கு வரும்.
0: ஆமாம்.
1: இப்போ இதுக்கு நீங்கள் பயிற்சியெல்லாம் கேந்திரத்தில் போயிருக்கீங்களா?
0: நான் போகல, எங்கள் வீட்டுக்காரங்க தான் அங்கே பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லி அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்.
1: நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கீங்க?
0: பிளாக் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க, அவளுக்கு கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்துலேருந்து வருவாங்க, அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட யாரும் வைக்கணும்னு வந்து கேட்டாலும் அவங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன்.
1: அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த மண்புழு உரம் அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க, அதை பார்த்தா அது ஜீரகம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மண்புழு உரம் வந்து உங்களுக்கு எப்படி ரெடி ஆயிட்டுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த 3 மாதம் பார்த்தோன்னா முழுவதுமே அந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தொண்டு எல்லாமே அது வந்து ஜீரகம் மாதிரியே அப்படியே ஆயிருமா எப்படி?
0: ஆமாம், அது வந்து நம்ம 3 மாதம் ஆகுதுல கிண்டி பார்ப்போம். கிண்டி பார்க்கும்போது கீழே எற ஒன்றும் இருக்காது. இருக்காத ஒன்று அந்த புழுவுக்கு வந்து கொஞ்சம் சாணி வைப்போம். மேலே வைக்கும்போது அந்த அங்கங்கேயா இருக்க புழுவெல்லாம் வந்து அதில் வந்துடும். அதை அள்ளி அப்படியே அடுத்த தொட்டியில் விட்டுருவோம். விட்டுட்டு இந்த உரத்தில் 1-2 கிடந்தாலும் கிண்டி எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு தான் அள்ளி காய போடுவோம். காய போட்டு அரிசி எடுக்கணும்.
1: நீங்கள் இப்போ அரிசி எடுக்கும்போது அதில் வந்து புழுவெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? முட்டை இருக்குது, புழு இருக்குதெல்லாம் தெரியுமா?
0: முட்டை வந்து அவ்வளோ தெரியாது,
1: ஆனால் புழு இருக்குது.
0: புழு இருக்குது தெரியும்,
1: சின்ன சின்ன குட்டி
0: குட்டி புழுவெல்லாம் கிடக்குது தெரியும்.
1: இப்போ அந்த புழு மட்டும் போதுமா இல்லைன்னா அடுத்த நீங்கள் இதில் விடும்போதும் அதே மாதிரி 2 கிலோ கணக்கு பண்ணி தான் விடுவீங்களா?
0: இல்லை, எங்களுக்கு அதில் அரிக்கி இதில் வரதே போதும்,
1: அதுவே ஆட்டோமேட்டிக்காக பழகி பெருகி
0: புழு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் சாணி தொளிக்கிறதுல 2-3 நாளையில பார்க்கும்போது அந்த பொடிசு பொடிசாக கிடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்துடும். அப்புறம் 1 மாதத்துக்குள்ளே நல்லா பெருசாக வந்துடும். அப்புறம் அதில் எடுக்க அளவுக்கு வந்துடும்.
1: இப்போ நீங்கள் எவ்வளோ ரூபா வச்சு 1 கிலோ புழு கொடுக்குறீங்க?
0: 800 ரூபா வச்சு கொடுத்துட்ருக்கோம்.
1: அதாவது ஆரம்பத்தில் வந்து இதுக்கு விலை குறவாக இருந்து இப்போ 800 ரூபா தான்.
0: 800 ரூபா.
1: உங்ககிட்ட எல்லாரும் வந்து மண்புழு வாங்கிட்டு போறாங்களா?
0: ஆமா, நாங்கள் உரம் கொடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் 5 ரூபா, இப்போ 15 ரூபா.
1: அதே மாதிரி புழுவும் முதல்ல இருந்ததை விட இப்போ
0: 600 ரூபாச்சு கொடுத்தோம் ஃபர்ஸ்ட், இப்போ 800 ரூபாச்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: அது எப்படி ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க? உங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ ரூபாதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு?
0: வந்து கொஞ்ச நாள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி கொஞ்சம் 500 ரூபாயில இருந்து, அதுக்கப்புறவு கொஞ்ச நாள் ஆக 600 ரூபாய்க்கிட்டோம். அப்புறம் 700 ரூபாய்க்கு கொடுத்தோம், இப்போ 800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ 1 வருஷம் 800 ரூபாய்க்கு கொடுத்து.
1: இப்போ வந்து மண்புழு வந்து பெருகி பெருகி நிறைய வர வர உங்களுக்கு வந்து வாண்டட் வந்துட்டே இருக்குமா? ஆட்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? இல்லைன்னா உங்களுக்கு புழு அப்படி நீங்கள் ஸ்டாக் வச்சிருப்பீங்களா? எப்படி
0: ஸ்டாக்குன்னு இருக்காது, நாங்கள் அடுத்த தொட்டியில் எடுத்து விடுவோம். அப்படி மாற்றி மாற்றி எடுத்து விட்டுட்டு தான் இருப்போம். ஒரு தொட்டியில் ஒரு எடுக்க ரெடி ஆயிட்டுனா அடுத்த தொட்டி வந்து புழு இருந்தாலும் அதில் எடுத்து விட்டுருவோம். அப்போ யாராவது கேட்டால் எப்போ வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லி அப்படி எடுத்து விட்டுருவோம்.
1: இப்போ உங்ககிட்ட பயிற்சி எடுத்துட்டு போய் அவங்க வந்து இதே மாதிரி உங்களே மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்களா? எப்படி
0: பண்ணாங்க? நான் அதிகமாக அப்படி உற்பத்தி பண்ணாமல் அப்படி விட்டுறாங்க.
1: முதல்ல கொஞ்சம் ஆர்வத்தில் பண்ணுறாங்க,
0: அப்படி விட்டுறாவ. வீட்டு மாடி தோட்டத்துக்கெல்லாம் சின்ன சிம்பிளாக ஒரு தொட்டியில் வைக்க மாதிரிலாம் கேட்டு போவ, போய் வைக்காவ. அப்புறம் அடுத்தால கேட்டால் அதை பார்க்கல, நாங்கள் எலி கிண்டிட்டு நிறுவ இல்லை கோழி கிண்டிட்டு சொல்லி அதை பார்க்காம விட்டுறாவ. ஆனால் பண்ணால் நல்லது, நம்ம தோட்டத்துக்காவது நம்ம ரெடி பண்ணலாம்.
1: இப்போ நிறைய பேர் மாடியிலேயே கூட இந்த மாதிரி மண்புழு உரம் தயாரிக்காங்க, அப்படி தயாரிக்கலாமா?
0: ஆமாம்.
1: அதுக்கு நீங்கள் சொல்லுமே ஷெட்டு கட்டணுமா?
0: ஷெட்டு கட்ட, வெயில் ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, வெயில் இருந்தால் அப்படி வராது.
1: அதனால மாடியிலையும் இந்த ஷெட்டு போட்டால் பண்ணலாம்.
0: பண்ணலாம்.
1: அப்படி யாராவது பண்ணிட்டு இருக்காங்களா?
0: அப்படி அங்கே எங்கள் பக்கத்துலலாம் யாரும் பண்ணலை. அங்கே எங்ககிட்ட வந்து உரம் வாங்கிடுவோம். ஆனால் நாங்கள் சொல்லுவோம், சிம்பிளாக ஒரு இது வச்சா நம்ம மாடி தோட்டத்துக்கு எடுத்து போடுறது காணும்ல, தங்கச்சி ஊர்லலாம் நாமக்கல்ல, நாங்கள் சொல்லி அவள் அவிய வீட்டுக்கு தேவைக்கு உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்காவ.
1: விலைக்கு கொடுக்காட்டாலும் அவங்க?
0: ஆமாம், நிறைய தோட்டம் காய்கறி தோட்டம்லாம் வச்சுருக்காவ,
1: மாடியிலேயே
0: மாடியில் வச்சுருக்காவ, கீழே வச்சுருக்காவ, அதுக்கு அவிய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காவ. அப்படி நான் சொல்லி கொடுப்பேன், யாருக்கும் செய்யாவில்ல,
1: ஒருத்தரும் செய்யல.
0: இல்லை,
1: இப்போ உங்கள் ஏரியாவை பொறுத்த அளவில் நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்களா இல்லைன்னா வேறு யாரும் பண்ணிகிட்ருக்காங்க?
0: வேறு யாரும் பண்ணலை, நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அகத்தீஸ்வரம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் அங்கே பண்ணிகிட்ருக்காவ.
1: அங்கே யார் பண்ணிகிட்ருக்காங்க?
0: பஞ்சாயத்துலேருந்து
1: பண்ணாங்க, பண்ணி அவங்க விலைக்கு கொடுக்காங்க.
0: ஆமாம்.
1: அது வந்து பஞ்சாயத்துலேருந்துன்னா நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறாங்களா?
0: பஞ்சாயத்தில் நம்ம அந்த இது வேஸ்ட் எடுப்பாவில்ல, அதில் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரித்து அவள் பண்ணுறாங்க.
1: அதுவும் நிறைய நல்ல விற்பனை ஆகுதா?
0: மதம் விற்பனை ஆகும், அவள் வந்து வேற கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாவ.
1: உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் எப்பவுமே இருக்காங்க?
0: ஆமா, அது எங்கிட்ட வந்து தான் வாங்குவேன். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டும் நிறைய வருவாங்க.
1: ஆனால் எப்போ கேட்டாலும் உங்ககிட்ட மண்புழு உரம் இருக்கும்?
0: இருக்கும். நிறைய வேணும்னா ஒரு நாளைக்கு வேணும்னு சொன்னா நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். குறவுன்னா எப்போ, இப்போ வந்து ஒரு 200 கிலோ 300 கிலோ வேணும்னா எப்போ வந்தாலும் எடுக்கலாம். ஒரு 1000 2000னா ஒரு 2 நாளாவது முன்னாடி சொல்லணும், அப்படின்னா எடுத்து வச்சிருவோம்.
1: எடுத்து வச்சிருவேன். ஆனால் எப்போவுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும்?
0: இருக்கும்.
1: ஏன்னா ஒன்று மாற்றி நீங்கள் செய்துட்டே இருக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண நாட்கள் இருக்கா?
0: அப்படி இல்லை, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மரத்துக்கு வைக்கலாம் அப்படி தான் பண்ணணும். ஆனால் வந்து ஆட்கள் வாங்க வாங்க நாங்கள் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம்.

0: நம்ம
1: வருமானம்
0: இருக்கு.
1: வந்துடும்.
0: இப்போ 15 ரூபா வச்சு கொடுக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்குது.
1: கிடைக்கும்.
0: ஏன்னா ஒரு சாக்கில் 20 கிலோ 25 கிலோன்னு இருக்கும்போது
1: ஆமாம்,
0: அது ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் போது
1: கிடைக்கும்.
0: உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
1: காளான் வளர்க்க விவரவா அதுக்கு வைக்கணும் சொல்லி.
0: காளானுக்கு மண்புழு தேவை இருக்குமா?
1: ஆமாம்,
0: ஆ
1: தேவைன்னு சொல்லி காளான் வளர்க்க ஒரு ஆள் பதிவாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மாடி தோட்டம் வச்சிருக்கவிய பதிவாக வாங்கிட்டு இருக்காவ. வயலுக்கெல்லாம் நாற்று பாவு நேரத்தில் வந்து வாங்குவாங்க. அது நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குவாங்க.
0: அதனால எப்போதுக்குமே உங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க.
1: ஆமாம்,
0: இப்போ இதுல வந்து உங்களுக்கு சராசரியா எவ்வளவு வருமானம் கிடைக்கும்?
1: இது வந்து நாங்கள் கிலோ கணக்கு நிறைய கொடுக்கும்போது கொஞ்சம் வருமானம் கூடுதலாக வரும். 10,000 ரூபா 20,000 ரூபா வரை சில மாதம் வரும். சில மாதம் வந்து இல்லாமலாம் இருக்கும். சில மாதம் 4,000 5,000 அப்படியும்
0: ஆனா எப்படியும் ஒரு மாசத்துல மேக்சிமம் ஒரு 4,000 5,000 மாதிரி
1: மேக்கு கொடுத்துருவேன். புழு கொடுப்பேன் இல்லைனா உரம் கொடுப்பேன், ஏதாவது ஒன்று
0: ஏதாவது
1: கொடுப்பேன்.
0: ஒண்ணு எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு லாபம் தான். இப்போ வந்து இந்த பெண்களுக்கும் இதே மாதிரி ஒரு மண்புழு உரம் வந்து அவங்க பண்ணதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அது நல்ல வருமானம் கிடைக்குமா எப்படி?
1: ஆமாம், கிடைக்கும். நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட்டே போட்டு காய்கறி வேஸ்ட் எல்லாமே போடலாம்.
0: அப்படியா?
1: ஒரு பிளாஸ்டிக்கு பக்கெட் மாதிரி இருந்தாலும் அதில் கூட கிலோ 2 துவரம் போட்டு விட்டுட்டு அதில் கூட போடலாம்.
0: அதுல எப்படி போடலாம்?
1: அதுலேயே 2 கரம்பல் மாதிரி எல்லா ஏதாவது அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வீட்டில் வர வேஸ்ட் எல்லாம் போட்டு அப்படி வச்சுட்டு அதில் தண்ணி நனைச்சி சாணி தெளித்து அப்படியும் விடலாம்.
0: சாணி வந்து உங்களுக்கு எங்க கிடைக்குது? நீ உங்களுக்கு
1: எங்களுக்கு
0: கால்நடை
1: மாடு
0: வச்சிருக்கீங்களா?
1: நிற்கும்,
0: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: இப்போ 2 தான் நிற்கிப்போம். ஆனால் எங்களுக்கு அது இப்போ போதும்.
0: அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை தான் நீங்கள் எடுக்கீங்க.
1: எடுப்போம். நிறைய தேவைப்பட்டுன்னா நாங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் அங்கே நிறைய மாடு வளர்க்காவ அங்கே வாங்குவோம். விலைக்கு வாங்கி
0: விலைக்கு வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்க.
1: பண்ணிடணும்.
0: அவங்க எத்தனை மாடு வளர்ச்சிருக்காங்க?
1: 5-6 மாடு வச்சிருக்காவ, பெரிய மாடு வச்சிருக்காவ.
0: பால் மாடு,
1: மாடு
0: கறவை மாடு அங்கேருந்து வாங்கிடுவீங்க.
1: வாங்கிடுவோம்.
0: உங்களுக்கு 2 மாடுக்குள்ளது வந்து உங்களுக்கு அதை விட கூடுதல் தான் உங்களுக்கு தேவைப்படுமா?
1: ஆமாம், நாங்கள் இந்த கேஸ் வச்சுருக்கோம், சாணி கேஸ். அதனால அதுக்கும் தேவைப்படும். அதில் கலக்கி விட்டுட்டு அதில் வர வேஸ்ட்டை கொண்டு மண்புழு கூடுவோம். கேஸும் கிடைக்கும், அதுதான் மண்புழுக்கும் எடுத்துக்கிடுவோம்.
0: இப்போ கேஸ்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சமையல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கேஸ் கிடைக்குமா?
1: ஆமாம், நாங்கள் இப்போ 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து தேவைக்கு கேஸ் காணும்.
0: அது வந்து ஒவ்வொரு நாளும் கலக்கி விட்டுட்டே இருக்கணும்,
1: ஆமாம்,
0: டெய்லி பண்ணணும். காலையில்
1: டெய்லி கலக்கி விட்டால் தான் கேஸ் காணும்.
0: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மண்புழு உரம் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து இதை வந்து ஒருத்தங்க பண்ணணும் அப்படின்னு ஆர்வமா பண்ணணும், எனக்கு ஆசை இருக்கு, நானும் அந்த வீட்டில் இருந்துகிட்டே ஒரு வருமானத்தை பார்க்கணும்னு, அவங்க என்னென்ன விஷயங்களை பண்ணணும்?
1: முன்னாடியே பஞ்சாயத்து ஆஃபீஸில் பிளாக் ஆஃபீஸில் நமக்கு வந்து மானியம் கொடுத்தாங்க. இப்போ அது கொடுக்காங்களே என்னன்னு தெரியல. நம்ம வீட்டில் வியாபாரம் பண்ணணும்னா நம்ம செட்டெல்லாம் கட்டி அதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் ஒரு வீட்டில் இப்போ ஒன்றும் பண்ணணும்னா ஒரு தொட்டி கட்டணும். ஃபஸ்ட்டு தொட்டி கட்டி நான் எங்கள் வீட்டுக்கு வந்த வர நான் இதை சொல்லிக் கொடுப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத அப்படி சொல்லிக் கொடுப்பேன். அதை கரம்பல் அடிக்கி எப்படி இதெல்லாம் சருகெல்லாம் போட்டு எப்போ வேணாலும் புழு வந்து எங்கள் வீட்டில் வாங்கலாம். வாங்கி அவளும் பண்ணலாம். பண்ணி நம்ம வந்து எங்ககிட்ட உரம் இல்லைன்னு சொன்னால் வர நாங்கள் அவங்கள்ட்ட வாங்கி வர கொடுப்போம்.
0: வேற ஆள்கிட்ட இருந்து கூட கொடுப்பீங்க? வாங்கி
1: கொடுப்போம். யாராவது இப்படி வச்சுருந்தாங்கன்னா யாராவது உரம் கேட்டால் அவிய வீட்டுக்கு வர வாங்கி கொடுப்போம். நாங்கள் சொல்லுவோம், அங்கே குழு இருந்தாலும் வாங்கி கொடுப்போம்.
0: இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில் தான் அப்படி தானே? அது தெரிஞ்சால் நம்மளுக்கு அந்த பைசா வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு.
1: ஆமாம்.
0: இதில் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
1: இல்லை, நஷ்டம் வரேன்னா நம்ம எல்லாமே சொந்த பொருள்னால எதுவுமே பார்க்கல. அப்படி நஷ்டம்னு வராது,
0: கரெக்டாக பண்ணால் நஷ்டம் ஒன்றும் வராது.
1: வராது. அப்படி மீது ஒரு இருந்தாலும் நம்ம மரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக பண்ணுவோம்.
0: இப்போ அதோட வேஸ்ட்டை நீங்கள் தண்ணி தெளிக்கக்கூடியதை அதை ஹோல் போட்டு வெளியே போடணும்னா அதுவும் நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கு போகிற மாதிரி தான் வச்சுருக்கீங்களா?
1: அது பக்கத்தில் தென்னை மரம் நிற்கும், அந்த பைப்லேருந்து அப்படி போகிறது அங்கே தான் போகும்.
0: அதனால
1: அது பிடிச்சி அது விலை கொடுப்போம்.
0: அப்படியா?
1: நாங்கள் அது பண்ணலை.
0: அதையும் லிக்விட் உரமாக கொடுக்குறாங்க.
1: செடியில் பூச்சி வராதுன்னு சொல்லி அதில் தெளிப்போம் அவ்வளோ. நாங்கள் என்ன அதை ரெடி பண்ணலை, பண்ணணும்னு சொன்னாங்க.
0: அதுக்கும் ஐடியா வச்சுருக்கீங்க?
1: ஆமாம்.
0: மண்புழு உரம் வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து எங்கள் வீட்லேயே நாங்கள் தயாரிக்கிறோம். அது வந்து விவேகானந்த கேந்திரத்தில் போய் சில பல பயிற்சிகள் நாங்கள் எடுத்து அதை பண்ணுறோம். கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், தொட்டி எப்படி கட்டணும், அதுக்கு வந்து எப்படி மண்புழு உரம் விடணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நம்ம அதில் வரக்கூடிய மண்புழுவை விற்பனை பண்ணலாம், அதில் கிடைக்கக்கூடிய மண்புழு உரத்தையும் நம்ம வந்து விற்பனை பண்ணலாம், நமக்கு அதனால ஒரு நல்ல வருமானம் இருக்குன்னு உங்களுடைய அனுபவத்தை நீ குமரி பண்பலில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை மண்புழு உரம் தயாரிப்பும் விற்பனையும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் கருங்குளத்தான் விளை எஸ் ராஜாத்தி அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.

0: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: இதில் அசோஸ்பைரலத்தின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள்.
2: அசோஸ்பைரிலம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அசோஸ்பைரிலம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா நெற்பயிருக்கு தேவையான நைட்ரஜனை கொடுக்குது. அது நெற்பயிரோட வேர்கள் இருக்கு இல்லையா, அந்த வேர்கள் பக்கத்துல போய் இருந்துட்டு காத்துல இருக்கிற தலைச்சத்தை எடுத்து நெற்பயிருக்கு கொடுக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீலப்பச்சை பாசி என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இது செய்யும். ஆனா நீலப்பச்சை பாசி அது ஒரு பாசி இனம், இது ஒரு பாக்டீரியா, இது ஒரு நுண்ணுயிர் இனம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. நீலப்பச்சை பாசி 25% நைட்ரஜனை கொடுக்குது அப்படின்னா, இந்த அசோஸ்பைரிலம் ஒரு 25% நைட்ரஜனை கொடுக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து அந்த நெல் வளர்ச்சிக்கு பயன் கொடுக்குது.
0: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
3: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:30 உழவர் உலகம் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்கூத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து

0: குறித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததையடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்றார். எந்த சூழலிலும் தவேகவிற்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்றும் திரு கே பி முனுசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:05:40.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

நேரம் இப்போது 8:11. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் தாண்டவம்.

0: நாகர்கோயில்
1: நேரம் இப்போது 8:16:40. நேர்கை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஐரா.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நேரம் இப்போது 8:22. நேர்களியக்கு முறை பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடலின் படம் சேட்டை.

0: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
1: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
2: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
3: திரை இசையில் இனிவரும் பாடலின் படம் டைம்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.

நேயர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நேரம் இப்போது 8:36. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் கயல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் மரியான்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் கொலனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் குக்கூ.

நேரம் இப்போது 8:50. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரிசி. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் டெடி.

நேர்களே, இதுவரை திரை இசை கேட்டுவோம். இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியன் செல்

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:15. 45 நொடி.

நேயர்களே, திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் கடல்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்போது 9:21.

இருபது நொடி. நீகலி குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் அ ஆ இ ஈ.

நேரம் இப்போது 9:26. திரை இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் நான் ஈ.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:30. நேர்களே, திரை இசையில் வரும் பாடலின் படம் அஞ்சான்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் இப்போது 9:35. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடலின் படம் டிராகன்.

நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நேரம் இப்போது 9:40. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் மிருதன்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:02 தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். கேட்க மறவாதீர். நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நேரம் இப்போது 9:45. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் லேசா லேசா.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.

கேட்ட பாடலின் படம் வெண்ணிலா கபடிக்குழு. திரைசையில் இனிவரும் பாடலின் படம் சலீம்.

நேரம் இப்போது 10:01. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101.

நேர்களே, நிலாமுற்றம் இதில் திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் தூண்டில் மீ

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நீர்கில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் நிச்சய தாம்பூலம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேரம் இப்போது 10:12. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இதில் திரைசை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் அன்பே ஆருயிரே.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

நேரம் இப்போது 10:16. நேர்களே, இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் அன்புக்கு நான் அடிமை.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நீர்களே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை. நேரம் இப்போது 10:21. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் முள்ளும் மலரும்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் கொலனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 10:26. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம். சந்திப்போம், சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் எலிஸ் சித்ராதேவி அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 10:31. நேர்களி குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் ஆண்டவன் கட்டளை.

நேர்களே, இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் இருமலர்கள்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:30 உழவர் உலகம் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 10:40. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் இருவல்லவர்கள்.

நேரம் இப்போது 10:44. 15 நொடி. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரைசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் இருதுருவம்.

நேரம் இப்போது 10:48. 20 நிலாமுற்றம் திரைசியில் இனிவரும் பாடலின் படம் கொடிமலர்.

நேரம் இப்போது 10:52 20 நொடி. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் அகத்தியர்.

நேர்களே, நிலாமுற்றம் இதில் திரையிசை கேட்டோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இனி மனசு மயங்கும் திரையிசை கேட்கலாம்.

நேரம் 11:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சேது என்ற திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அருண்மொழி பாடியுள்ள பாடல். பாடல் அறிவுமதி, இசை இளையராஜா.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து ஹரிஹரன் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடல். பாடல் பழனி பாரதி, இசை யுவன் சங்கர் ராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். கலைக்குமார் இயற்றிய இந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் தேவா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கண்ணோடு காண்பதெல்லாம்.

சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் 11:30, நேயர்கள் இணைந்திருப்பது மனசுமயங்கும். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜிபி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியுள்ள பாடல். இது பழனிபாரதி இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. அவள் வருவாள படத்திலிருந்து பாடல். உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல். பழனிபாரதி இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் இந்த பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் அரியர் நட்சத்திர பாடியுள்ள பாடல். அறிவுமதி ஏற்றி பாபியின் இசையில் இந்த பாடல் சொல்லாமலே படத்திலிருந்து.

மனம் விரும்புதே உன்னை ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர் இது. அரியரன் பவதாரணி பாடியுள்ள பாடல். அறிவுமதி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில்.

0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விபாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: தொடர்ந்து இந்த ஒரு மணி நேரம் காற்றின் மொழியாகவும், ஒரு மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசிரவாகவும், 4 மணிக்கு நெஞ்சோடு கலந்திடவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: சுவாமி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
0: நான் முருகன் அடிமி அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதல் இருக்குமா?
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாயே, இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

0: எவண்டி எவண்டி என்னை கவர்ந்த கள்வனடி
1: மாங்கனி என் மாய மோகினி

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: ரகசியமாயேன்னு சொன்ன ரசத்து போல கொதிக்கிறார்,
1: போல கொதிக்கிறார்.
0: வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தந்தை தலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சோடு கலந்திரு நிகழ்ச்சியை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது நெஞ்சோடு கலந்திரு நிகழ்ச்சியில்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3

ிலும் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் எஸ் சேத்துராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், ஆர் மகேஷ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சக்தி கணபதியும் என தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, நாட்டை ராகம், ரூபக தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து அன்னபூரணி விசாலாட்சி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், பூர்ணச்சந்திரிகா ராகம், ஆதிதாளம்.

நிறைவாக காலராத்திரி ஸ்வரூபிணி எனத் தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்தியபாகவதர் கீர்த்தனை ஊர்மிக ராகம் ஆதித்தாளம்.